கோடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்திருப்பது அருள் மாலை. நேரம் 5:38. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை.

எல்லா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இன்றைய தளிராக குமாரபாளையம் சாஷினி. 7 சுகமான காலை. இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமக்ஸ் பணிநகர் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 போமக்ஸ் பணிநகர் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்சன் ரீவ்ஸின் மனதோடராகும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், இதில் கோவில்

இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் இன்றைய வண்ணம் பாராட்ட தவறியது நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீனவள்ளி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன்பிரன் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகையில் பல்கலைக்கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகையில் பல்கலைக்கழகம். இடைக்காலை இணை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்ச வானம். 5:30 வைகை மணின்சன் பிரீட்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜோட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவி குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள்.

இன்று இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு. ஒன்பது மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவீசுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் இணைந்தே இருங்கள். நேர்களை கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.

பக்தி இசை கானங்களால் நம் மனதை பரவசமூட்டி சென்றது அருள்மாலை. மீண்டும் அருள்மாலை நாளை காலை 5 மணிக்கு. இனி வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தினமும் எழும் சூரியனை வரவேற்கும் விதமாய் பன்னீரில் நனைந்த மலர்களெல்லாம் தலையாட்டி புன்னகைக்கிறது. பார்க்கின்ற இடமெல்லாம் பச்சை நிறத்தில் இயற்கையும் இங்கு ஆட்சி செய்கிறது. காண்கின்ற கண்களும் மனதும் நிறைவடையும் அழகான காலை நேரத்தில் கோடை பண்பலை 1.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1145.

போதெல்லாம் கள்ளுண்ணும் வேட்கை மிகுவது போல அலர் தோன்றும் போதெல்லாம் காமம் மிகுதிப்பட்டு வெளிப்பட்டு இனிதாகிறது. குறள் எண் 1145 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

போதெல்லாம் கள்ளுண்ணும் வேட்கை மிகுவது போல அலர் தோன்றும் போதெல்லாம் காமம் மிகுதிப்பட்டு வெளிப்பட்டு இனிதாகிறது. குறள் எண் 1145 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட்

0: ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று தஞ்சாவூர் திருப்பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்யவிருக்கிறோம்.

சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் தஞ்சாவூர் திருவையாறுக்கு அருகே உள்ள திருப்பெரும்புலியூர் வியாக்கரபுரீஸ்வரர் ஆலயம். வியாக்கரபாத முனிவர் தேன் எடுக்காத புதிய மலர்களால் மட்டுமே இறைவனை வழிபட விரும்பினார். அதற்காக மரங்களில் எளிதில் ஏறுவதற்காகவும் இருட்டில் மலர்களை பார்க்கவும் வேண்டி அதற்கு ஏற்றாற்போல் புலியின் கால்களையும் கூர்மையான கண் பார்வையையும் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அப்படியே தனது பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தார். வேண்டியது பெற்றவுடன் நன்றி சொல்லி பிறகு பெரும்புலியூர் என்னும் காவிரி பாயும் இத்தலத்தை அடைந்து லிங்க ரூபத்தில் எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு கூடை கூடையாக பூக்களை பறித்து தான் நினைத்தார்போல் அர்ச்சித்து மகிழ்ந்தாராம். வியாக்கரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் பெற்ற பெரும்பேரால் இத்தலம் திருப்பெரும்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது.

கோபுரத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோபுரத்தின் மீதுள்ள சிற்பங்கள் பழமையானவை. கீழ்ப்பகுதி கருங்கற்களாலும் மேற்புறம் சுதையாலும் ஆனது. கோபுரத்தை தாண்டினால் விசாலமான பிரகாரம் உள்ளது. பலிபீடம், நந்தி மண்டபம், கொடிமரம் இவைகளை தாண்டியதும் அலங்கார மண்டபமும், அதையடுத்து மகா மண்டபமும் உள்ளன. மகா மண்டபத்தின் நடுவே கருவறையின் எதிரே நந்தியும் பலிபீடமும் உள்ளன. கருவறையில் இறைவன் வியாக்கிரபுரீஸ்வரர் லிங்க திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இறைவனின் விமான அடித்தளம் தாமரைப்பூ வடிவில் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். கருவறையில் இறைவி சௌந்தரநாயகி நான்கு கரங்களுடன் நெஞ்ச கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அன்னையின் மேல் இரண்டு கரங்களில் பத்மமும் ஜபமாலையும், கீழே ஒரு கரத்தில் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தரும் அன்னை தனது இன்னொரு கரத்தை பூமியை நோக்கி தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறார். அன்னை இங்கு சதுரபீடத்தில் எழுந்தெல்லியிருப்பது தனிச்சிறப்பு. இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்வது சிதம்பர நடராஜர் சிவகாமி அம்பாளை தரிசனம் செய்வதற்கு சமம் என பக்தர்களால் கூறப்படுகிறது. பிரகாரத்தில் சூரியன், விநாயகர் சன்னதிகள் உள்ளன. சுப்பிரமணியர் சன்னதியும் அழகுற அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது திருப்புகள் பாடியுள்ளார். தென்புறத்தில் தக்ஷண

0: தட்சிணாமூர்த்தியும் மேற்கில் அர்த்தநாரீஸ்வரரும் வடக்கே சண்டேசரும் அமர்ந்திருக்கிறார்கள். பொங்கல், நவராத்திரி, சிவராத்திரி, சோமவாரங்களில் என இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சரக்கொன்றை தல விருட்சமாகவும் தீர்த்தமாக காவிரி தீர்த்தமும் அமைந்துள்ளது. தஞ்சாவூர், திருப்பெரும்புலியூர், வியாக்கரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய

0: என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் வசந்த விடியல்.
3: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர்.

0: எனக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? சாஷினியா. நீங்க ஆஹா அழைக்க வளையல் போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தா?
1: எங்க அப்பா.
0: அது என்ன கலர் இந்த வளையல்?
1: ப்ளூ கலர்.
0: ப்ளூ கலரா? யார் சொன்னா இது ப்ளூ கலர்னு?
1: அம்மா.
0: அம்மா சொன்னாங்களா? ஆஹா, இது ப்ளூ கலர் இல்லையே, பிங்க் கலர்ல. இது என்ன கலர்?
1: பிங்க் கலர்.
0: அப்புறம் ஏன் ப்ளூ கலர் சொன்னீங்க நீங்க? ஓ, ரெண்டு சேர்த்து தான் பண்ணுவாங்களா? எனக்கு தான் தெரியல. சரி சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: வாவ், இது என்ன கையில காயமா இருக்கு?
1: கீழே விழுந்தேன்.
0: எப்ப விழுந்தீங்க?
1: நேத்து.
0: நேத்து விழுந்தீங்களா? நீங்க ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா?
1: இல்ல.
0: அப்புறம் எப்படி கீழே விழுந்தீங்க?
1: சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்தேன்.
0: ஓஹோ, நீங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? என்ன சைக்கிள் ஓட்ட கத்து தரீங்களா எனக்கு? எப்ப கத்து தரீங்க?
1: நாளைக்கு.
0: நாளைக்கு கத்து தரீங்களா? நம்ம ரெண்டு பேர் நாளைக்கு சைக்கிள் ஓட்டுவோம். சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: அணில்.
0: அணில் ரைம்ஸா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அணிலே அணிலே ஓடிவா, கொய்யா மரம் தேடிவா, குண்டு பழம் கொண்டுவா, பாதி பழம் எனக்கு, மீதி பழம் உனக்கு, கூடி கூடி இருவரும் கொடுத்து கொடுத்து திங்கலாம்.
0: ஆஹா, ரொம்ப அழகா பாடிட்டீங்களே. என்ன பழம் கொண்டு வரும் அணிலு? மரத்துல இருந்தா? ஆஹா, உங்க வீட்டுல மரம் இருக்கா? என்ன மரம்? பெரிய மரமா? என்ன மரம் இருக்கு பெரிய மரம்?
1: வேப்பந்தலை.
0: வேப்பந்தலையா? வேப்பம்பழம் பறிச்சிட்டு வருமோ அணில்?
1: இல்ல, வேப்பம்பழம் மிக்ஸில போட்டு தலைக்கு தான் வைக்கணும்.
0: அப்படியா? சரி சரி, அப்படி தலைக்கு வச்சா என்ன ஆகும்? நிறைய முடி வளருமா? அப்ப எங்க போச்சு உங்க முடியெல்லாம் காணா? அப்படியா? சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
1: அப்பா, அம்மா, ஆயா, மம்மி, அவங்க இருக்கிறேன்.
0: அப்படியா, நீங்கள் இருக்கீங்களா? சரி சரி, அப்பா பேர் என்ன?
1: சுரேஷ்குமார்.
0: அப்பாவா? அவங்க என்ன வேலை பாக்குறாங்க சுரேஷ்குமார் அப்பா?
1: கம்பெனி வேலை பாக்குறாங்க.
0: அப்படியா, சரி சரி, அம்மா பேர் என்ன?
1: வினோதினி.
0: உங்க ஆயா பேரு?
1: அமுதாயா.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
8: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
11: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:40.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய வசந்த விடியல்.

வாழ்க்கையில் அதிசயங்கள் எப்பொழுது வேண்டுமானால் நிகழலாம். ஆனால் நமக்கான அதிசயம் நமது முயற்சியால் உருவாகும். நம்முடைய வாழ்க்கையை செதுக்கும் சிற்பிகள் நாம் தான் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜெய்மேரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

பனையில் நனைந்த ரோஜாவை போல அழகாக பூத்திருக்கும் புதிய நாளில் அனைவருக்கும் காலை வணக்கம் நேர்களே. பாதைகளும் மாறலாம், பயணங்களும் மாறலாம், மனதில் கொண்ட லட்சியங்கள் மாறாவிடின் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். புதிய விடியலின் பொன்னொலியோடு இனிய காலை பொழுதை இசையால் இன்னும் அழகாக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண்

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: மாறன்
1: பாண்டிய மன்னன்
0: அல்லது
1: மாற்றான்
0: அல்லது
1: பகைவன்
0: அல்லது
1: நம்மாழ்வார்
0: மாறன்
1: பாண்டிய மன்னன்.

கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 கேட்டு ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் மனதோடு ராகம்.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 தேதி

தேதி வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

கோடை பண்பலை 100.5 இன்று வளம் பெறும் நமது நிகழ்ச்சிகள் முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு, நண்பகல்

மாணவர்கள் பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் கார்த்திகேயன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகை பண்பலை கழகமாக. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்று வார்த்தை சங்கிலி இஸ்கு ரிஸ்கிரிஸ்கு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசித்திடுங்கள். நள்ளிரவு 12 மணி வரை.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
9: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: வணக்கம் அண்ணா.
11: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
10: வாஞ்சிப்பா இருப்பட்டோம், இது பட்டய கலப்புற பட்டம், இது சர்வதேச பட்டம், நம் பட்டம்.
11: சர்வதேச பட்டமா அமைச்சரே? இன்னொரு முறை பாடுங்கள்.
10: வாஞ்சிப்பா இருப்பட்டோம், இது பட்டய கலப்புற பட்டம், இது பாரம்பரிய பட்டம், நம் பட்டம்.
11: அமைச்சரே, என்ன கடைசி வரை சூப்பர் ஸ்டார் பட்டம் வரவே இல்லையே.
10: அண்ணா, அவருடைய பட்டத்தை யாரும் அங்கு விடவே இல்லையே.
11: அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள், யார் பட்டம் விட்டார்கள் ஒன்றும் புரியவில்லையே. வழக்கமாக நான் தானே தர்பார் அவையில் மக்களுக்கு அறிவுரைகளை சொல்லிவிட்டு அவற்றை எழுதி கொண்டு வந்த காகிதத்தில் பட்டம் விட்டு விளையாடுவேன். இப்போது என்னை விட்டு விட்டு யார் பட்டம் விட்டது அமைச்சரே?
10: ஆக மொத்தம் தர்பார் அவையில் நீங்கள் மக்களுக்கு சொல்லும் அறிவுரைகளை வெறும் அறிவுரைகளோடு நிறுத்திக் கொண்டு பட்டம் போல பறக்க விட்டு விடுவீர்கள். நீங்கள் கடைபிடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், சரிதானே மன்னா?
11: அமைச்சரே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
10: அது ஒன்றுமில்லை மன்னா. நம்முடைய மாமல்லபுரத்தில் கடந்த வார இறுதி நாட்கள், அதாவது August 14, 15, 16 ஆகிய தேதிகளில் சர்வதேச காற்றாடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது மன்னா.
11: என்ன, காற்றாடி திருவிழாவா அமைச்சரே?
10: ஆமாம் அண்ணா, அந்த சர்வதேச காற்றாடி திருவிழாவில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பொய்க்கால் குதிரை, ஜல்லிக்கட்டு காளை போன்ற பாரம்பரிய பட்டங்களும், சிறுவர்களை கவரும் வகையில் மிக்கி மவுஸ் போன்ற பட்டங்களும், ஆக்டோபஸ் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கொண்ட பட்டங்களும், அது மட்டுமல்லாமல் இன்னும் நூற்றுக்கணக்கான ராட்சத பட்டங்கள் வானில் பறந்து மக்களை கவர்ந்திருக்கிறது மன்னா.
11: ஓ அப்படியா அமைச்சரே? ஏன் இந்த மாமல்லபுரத்து மன்னர் என்னை அழைக்கவே இல்லை?
10: மன்னா, இப்போது அங்கு மன்னரே இல்லை மன்னா, பேசாமல் கேளுங்கள்.
11: ஓ, மாற்றி விட்டார்களா? சரி சரி, சொல்லுங்கள்.
10: வானில் பறக்க விடப்பட்ட ராட்சத காற்றாடிகளை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வியப்புடன் பார்த்து அதனோடு செல்பியும் எடுத்துக்கொண்டார்களாம்.
11: ஓ, காற்றாடியோடு கூட செல்பியா? பலே பலே.
10: மேலும் அந்த அனுபவம் குறித்து சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாமா மன்னா?
12: கொய்க்கால் குதிரை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாய்ஸ் மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ், இம்ப்ரெசிவ். ஆக்சுவலா குழந்தைங்க எக்ஸைட் ஆவாங்கன்னு கூட்டிட்டு வந்தோம், ஆனா குழந்தைங்களை விட எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு.
11: ஆறுமை ஆறுமையாக சொல்லி இருக்கிறார்கள் அமைச்சரே, மிகவும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் போல இருக்கிறதே.
10: ஆமாமண்ணா, இந்தியா மட்டுமல்லாமல் தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து பட்டம் விடும் வல்லுநர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள்.
11: ஓ அப்படியா அமைச்சரே? பட்டம் விடுவதற்கெல்லாம் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்பதே எனக்கு இப்போதுதான் அமைச்சரே தெரியும்.
10: மேலும் இந்த காற்றாடி திருவிழாவை குடும்பத்தினரோடு வந்து குதூகலிக்கும் திருவிழாவாக மாற்றும் வண்ணம் வகை வகையான பொருட்காட்சிகள், திறந்த உணவுகள்

0: அடங்கிய வகை வகையான உணவு அங்காடிகள்.
1: அமைச்சரே, தவற விட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன்.
0: உணவு என்றதும் கவலையை பாருங்கள். சரி சரி விடுங்கள் மன்னா, அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம். மேலும் சிறுவர்களுக்கான ஏராளமான விளையாட்டுகள் என்று அந்த இடமே களை கட்டி இருந்ததாம் மன்னா.
1: அருமை அருமை அமைச்சரே.
0: கூடவே ஒட்டக சவாரி எல்லாம் கூட இருந்திருக்கிறது மன்னா. மொத்தத்தில் இந்த 2026 நடைபெற்ற 5வது சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பறந்தது பட்டங்கள் மட்டுமல்ல, மக்களின் மனசும் தான் மன்னா.
1: அருமை அருமை, சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே.
0: நல்லது நல்லது மன்னா.
1: சரி அமைச்சர், நீங்கள் ஏன் தர்பார் அவையில் முடிந்து போன செய்திகளை கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: என்ன முடிந்து போன செய்தியா மன்னா? நானாவது முடிந்து போன செய்தியை முடிந்தவரை சீக்கிரமாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள்
1: அமைச்சரே அமைச்சரே சரி சரி
0: இல்லை இல்லை மன்னா, நான் சொல்லியாக வேண்டும்.
1: நீங்கள் அமைச்சரே பரவாயில்லை
0: இல்லை மன்னா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள்
1: இந்த அமைச்சர் விடமாட்டார் போல இருக்கிறதே.
0: இல்லை, நீங்கள் என்றோ முடிந்து போன செய்தியை நேற்று நேற்று நடந்தது போல ஜோடித்து சொல்கிறீர்கள் பாருங்கள். அங்குதான் மன்னா நீங்கள் நிற்கிறீர்கள்.
1: அதற்கெல்லாம் ஒரு திறமை வேண்டும் அமைச்சரே.
0: இதுவெல்லாம் ஒரு திறமை, நீரெல்லாம் ஒரு மன்னர்.
1: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: ஆகஸ்ட் 20
2: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரின் பரம்பரை.
3: விமான ஓட்டியாக இருந்தார் அரசியலுக்கு வரும் வரை.
2: விமான விபத்தொன்றில் இறந்து போனார் தம்பி.
3: பின்தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரானார் அமைதி தொகுதி.
2: அன்னை இந்திராவின் மறைவை அடுத்து
3: ஆணையிட்டனர் இந்தியாவை வழி நடத்து.
2: நல்லிணக்க நாளாக இன்றைய தினம் கடைபிடிப்பு.
3: 1944
2: இந்தியாவின் முன்னாள் பிரதமர்
3: ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று.
2: நாகாபரா ராமாராவ் நாராயணமூர்த்தி
3: இந்திய கணினி துறையின் அவதாரமூர்த்தி.
2: மின் பொறியியல் முதுகலை பட்டத்தை IIT கான்பூரில் முடித்தவர்.
3: IIM அகமதாபாத்தில் வேலை செய்தவர்.
2: பின் சுயமாக ஒரு நிறுவனம்.
3: 1.5 ஆண்டுகளில் முடிவான காலம்.
2: 10,000 ரூபாய் முதலீட்டுடன்
3: 6 மென்பொருள் வல்லுநர்களுடன் உதயமானது இன்போசிஸ்.
2: தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது ஒரு முன் மாதிரி.
3: 21 ஆண்டுகள் இக்குழுமத்தின் தலைமை செயற்குழு அதிகாரி. 1946
2: பிரபல தொழில் அதிபர்
3: இன்போசிஸ் நாராயணமூர்த்தியின் பிறந்த தினம் இன்று.
2: பில்லூர் கிருஷ்ணமாச்சாரி சுந்தரராஜ ஐயங்கார்.
3: ஐயங்கார் யோகா நிறுவனர்.
2: உலகின் முன்னணி யோகா ஆசிரியர்.
3: பதஞ்சலி யோகா சூத்திரங்கள்,
2: யோகா பயிற்சி,
3: யோகத்தின் ஒளி,
2: பிரணயாமம் போன்ற நூல்களை எழுதியவர்.
3: பத்ம விருதுகள் 3 பெற்றவர்.
2: சீன அஞ்சல் துறையின் தபால் தலையில் இடம் பிடித்தவர்.
3: 2014
2: உலகின் முன்னணி யோகா ஆசிரியராக உலா வந்த
3: PKS ஐயங்காரின் நினைவு தினம் இன்று.
2: 1534 ஈராக்கை ஓட்டாமான் பேரரசு ஆக்கிரமித்தது.
3: பேரரசின் கிழக்கு எல்லை ஈராக்.
2: ஈராக்கின் கிழக்கு எல்லை ஈரான்.
3: முதலாம் உலக போர் முடிவுற்றவுடன் ஈராக் தனிநாடாய்.
2: ஆனால் இரு நாடுகளின் பகை தொடர்கதையாய்.
3: ஈராக் அரேபியர்களின் தேசம்.
2: ஈரான் பாரசீகர்களின் தேசம்.
3: எல்லைகளும் இனங்களும் இடையோறு செய்த நேசம்.
2: 1980 ஈராக் ஈரானை ஆக்கிரமித்த நிமிஷம்.
3: 1988 ஐநாவால் முடிவுற்ற யுத்தம்.
2: 1988
3: ஈரான்

0: ஈராக் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட தினம் இன்று.
1: கெல்ட்ஸ்,
0: ஸ்லேவிக்ஸ்,
1: ரோமர்கள் மற்றும் பலர் வாழ்ந்த பகுதி.
0: ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு நிலப்பகுதி.
1: புடாபெஸ்ட் இதன் தலைநகரம்.
0: உக்ரைன்,
1: ருமேனியா,
0: செர்பியா,
1: குரோஷியா,
0: ஆஸ்திரியா,
1: ஸ்லோவேனியா ஆகியவை பக்கத்து தேசம்.
0: கிபி 1000
1: முதலாம் ஸ்டீஃபன் ஹங்கேரி நாட்டை அமைத்த தினம் இன்று.
2: அளவில் சிறியது ஆனால் ஆபத்தை உண்டாக்குவதில் பெரியது.
3: அழுக்கு நீர் இதன் இருப்பிடம் எனினும்
2: நன்னீரிலும் வாழும் திறன் கொண்டது.
3: இதன் வகைகளோ ஏராளம்.
2: அவை உண்டாக்கும் நோய்களோ தாராளம்.
3: மலேரியா,
2: டெங்கு என பல நோய்களை பரப்புவதில் முக்கிய பங்கு இதற்குண்டு.
3: பெண் கொசுக்கள் மூலம் மனிதர்களுக்கிடையே நோய்கள் பரவுவதை கண்டறிந்தவர்
2: மருத்துவர் சர் ரொனால்ட் ரோஸ்.
3: ஆண்டு 1897.
2: அதனை நினைவு கூறும் விதமாக
3: ஆகஸ்ட் இதே நாளில் அனுசரிக்கப்படுகிறது
2: உலக கொசுக்கள் நாள்
3: என்று. தேவையின்றி தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டாம்,
2: நோயின்றி வாழ வழி செய்வோம்
3: என்று உலக
2: கொசுக்கள் நாள். இயற்கை கொடுத்துள்ள இணையற்ற வளங்கள்,
3: அதனை அப்படியே பாதுகாப்பது நம் அனைவரின் ஈடு இணையற்ற பொறுப்பு.
2: புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள்,
3: சூரிய ஒளி ஆற்றல்,
2: காற்றாலை ஆற்றல்,
3: நீர்மின் ஆற்றல் போன்றவை.
2: புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பற்றிய
3: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட
2: அக்ஷய் ஊர்ஜா திவாஸ்
3: விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
2: இன்று.
3: ஆண்டு
2: 2004. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவெளியில் சொல்ல வாருங்கள் பாராட்ட தவறியது.

இசையோடும் இனிய நினைவுகளோடும் இதுவரை பயணித்தோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 7 மணிக்கு. இனி கேட்கலாம் மனதோடு உருவகம் நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை

ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: சுவரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோயில் இருக்கும் மாவட்டம். குளிர்ந்த வயல்கள் நிறைந்து காணப்படும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். அறிமுக நேர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29 மற்ற அனைத்து நேர்களுக்கும் 24 24 26 290 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இப்ப முதல் நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ரேவதி.
1: ரேவதி,
5: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
5: நான் ஒரு ஃபார்மசில வொர்க் பண்றேன்.
1: சரிங்கம்மா, எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க?
5: ஒரு 5-6 வருஷமா பாத்துட்டு இருக்கேன்.
1: சரி,
5: கொஞ்சம் டைலரிங் வேலையும் தெரியும்.
1: ஏதோ லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஏதோ லைஃப் ஓடிட்டு இருக்கா? அவங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்னன்னு சொல்லுங்க.
5: என்ன
1: பாடல் கேக்கலாம் சொல்லுங்க?
5: செடி படத்துல இருந்து ஏதாவது ஒரு போடுங்க.
1: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா.
6: இதே வேலையா போச்சு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ்

0: மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஒரு நல்ல கதை. சொர்க்கத்துக்கு ஒரு மகான் போகிறார். பெரிய வேடிக்கை என்னன்னா, அவர் ஊர்லேருந்து ரொம்ப மோசமான ஆள்னு சொன்ன ஒருத்தரும் அதே தேதி அதே நேரத்துக்கு மேலே சொர்க்கத்துக்கு வந்திருக்கார். இந்த மகான் என்ன நினைச்சாரு, நம்ம பூமியிலேயே ரொம்ப பேரால கும்பிடப்பட்டோம், நமக்கு சொர்க்கத்திலையும் பெரிய வரவேற்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போகிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ஊர் உலகமெல்லாம் யார் அயோக்கியன்னு சொல்லிச்சோ அவன் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற காவல்காரர், சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளர், அங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாரும் வந்து பூ தூவி அது தேவை வரவேற்றாங்க. இதை மகானால் தாங்க முடியல. என்னடா அது, நான் பூமியில் நம்ம அவ்வளோ செல்வாக்காக இருந்தோம், இந்த பய ரொம்ப அயோக்கிய பய, நமக்கு நல்லா தெரியும், இவன் இந்த சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க, நம்மள என்ன வரவேற்கலையேன்னு அப்படியே பொங்கி பொங்கி வருது இவர். அப்போ அந்த சொர்க்கத்தினுடைய காவலர் சொல்கிறாரு, தலைமை காவலர், சார் உங்களுடைய தவம் அல்லது ஒழுக்கம் அல்லது மேன்மை இது மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை சம்பாதிச்சுட்டோங்கிற ஆணவத்தில் இருக்கிறீங்க, அதனால் உங்களை எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவன் எப்படின்னு கேட்டால், நமக்கு ஒன்றுமே கிடைக்காதோ, நம்ம எப்படி நம்ம நல்லகிரிக்கு போக மாட்டோமோ அப்படின்னு அப்படியே கடைசியில் அப்படியே அந்த உணர்வெல்லாம் ஒடுங்கி போகிற நேரத்தில் தன்னுடைய குற்றங்களுக்காக வருந்தியதுனால அவன் இந்த சொர்க்கத்துக்கு வந்ததுலேருந்து நன்றி உணர்வோடு இருக்கிறான். என்ன, நல்லா யோசிச்சு பாருங்கள், நன்றி உணர்வோடு பணிவாக இருக்கிற அவனை நாங்கள் மதிக்கிறதா, நான் இந்த சொர்க்கத்துக்கு சரியான ஆளுங்கிற அகங்காரத்தோடு இருக்கிற உங்களை மதிக்கிறதா அப்படின்னா. இந்த கதையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. மனிதர்கள் சில பேர் தங்களிடத்தில் இருக்கிற சில நல்ல குணங்களாலேயே கெட்டவர்களாகி விடுகிறார்கள். ரொம்ப முரண்பாடு. சில பேர் தங்கள் கெட்ட குணங்களாலேயே நல்லவர்களாக ஆகி விடுகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் இப்போ இன்னொரு சூஃபி கதை சொல்கிறேன். ஒரு சூஃபி குரு யாத்திரை போகிறார். அப்படி யாத்திரை போகும்போது ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கார். அந்த சத்திரத்தில் தங்கி இருக்கிற போது அந்த சத்திரத்தோட காவல்காரன் அவன் வந்து அவரை பார்க்குறான். இந்த சூஃபி குருவுக்கும் மரியாதை செலுத்துகிறான். எனக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, நீங்கள் எனக்கு தீர்த்து வைக்க முடியுமா? சொல்லுப்பா, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு வந்து 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப அழகாக இருப்பா, மிக மிக மிக மிக அழகு, இவ்வளோ அழகு. இன்னொருத்தர் இவ்வளோ அழகு இல்லை, அசிங்கமாக இருப்பா. ஆனால் என்னன்னு தெரியல, என் மனசு வந்து அழகான அந்த மனைவி இடத்துல எனக்கு காதல் இல்லை, அன்பு இல்லை. ஆனால் அழகே இல்லாத அசிங்கமாக இருக்கிற இவன் மேலே எனக்கு அன்பும் காதலும் உள்ளேருந்து பொங்கி பொங்கி வருது. இது எனக்கு முரண்பாடாக தெரியுது, நீங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு. இந்த சூஃபி ஞானி சொன்னார், ஏய் அழகாக இருக்கிறா பத்தியா, அவளுக்கு ஒரு திமிர் இருக்கு. என்ன, நம்ம ரொம்ப அழகு, நம்ம அழகில் இந்த பய அடிமை, நம்ம அழகில் இவன் அடிமையாக இருக்கிறான்ற எண்ணத்தோடையே உன்னோட அவள் பழகிறதுனால ஆழ் மனசில் உனக்கு அவளை பிடிக்கலை. ஆனால் அவன் நம்ம அழகாக இல்லை, நம்மளை இவர் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், ஆனால் நம்ம சரியாக நடந்துக்கணும், நம்ம இவருக்கு பிரியமாக நடந்துக்கணும், உன் மேலே அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வச்சுருக்கிற, அதனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க மனசில் தோன்றுகிற எண்ணத்தோட எதிரொலியாக நீ நடந்துக்கிற. இவளுக்கு வந்து பணிவு இருக்குது, தான் அழகு இல்லைங்கிறதுனால, அவளுக்கு அழகு இருக்கிறதால திமிர் இருக்குது, திமிரை யாராவது கொண்டாடுவாங்களா, பணிவை தானே கொண்டாடுவாங்க, அதனால் நீ இருக்கப்பட்டாயினர். ஆனால் இதுக்குள்ளே ஒரு அருமையான விஷயம் இருக்குங்க. என்ன, சில பேருக்கு நான் நல்லவன் என்ற எண்ணமே அவனை மோசமானவனாக்கி விடுகிறது. சில பேருக்கு நான் கெட்டவன் என்ற எண்ணமே அவனை நல்லவனாக்கி விடுகிறது. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், நான் கெட்டவனாக இருந்துட்டேங்கிற எண்ணமே அவங்க ரொம்ப நல்லவனாக்கிடுது. சில பேருக்கு நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேங்கிற எண்ணமே திமுரு உள்ளவனாக்கி வாழ்க்கையை வீணாக்கி.

0: கிடையாது. இந்த வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமானது. இந்த லாவோட்ஸோட சூத்திரம் சொல்லுது, எண்ணம் எப்போதும் முரண்பாடுகளின் வழியே. உலக மக்கள் அழகை அழகு என்று தெரிந்து கொள்ளும் போது அசிங்கம் பிறக்கிறது. எனவே மனிதன் முரண்பாடுகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவன். நான் நல்லவன் என்ற எண்ணத்தை கூட வளர்த்துக் கொள்ளாதீர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள் கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்.
2: 3 அரங்குகள், 220க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கங்க.
4: வணக்கங்க, கேக்குதா? ஜனனி.
3: ஆ, கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஜனனி.
3: ஜனனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: பேங்க்ல வர்க்
3: பண்றேன். வேற உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என்ன
3: பாடல் கேக்கலாம்?
4: அமரன் படத்துல இருந்து மின்னலை.
3: மின்னலை பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 இருந்த மனதோடு ராகம். அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: தஞ்சாவூர்
0: பேருங்க
1: ரஞ்சனி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நலமா இருக்கும். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: என் கணவர் பேர் வந்து நரசிம்மன்.
0: சரி.
1: என் பேர் ரஞ்சனி. என் பெரிய பொண்ணு ஜெயாஸ்ரீ. நேத்து தான் உங்களுக்கு பர்த்டே. சின்ன பொண்ணு பேரு தனியாஸ்ரீ.
0: சரி.
1: எல்லாரும் இப்ப ரீசெண்டா ஒரு மே 25 அன்னைக்கு நாங்க கோடை எஃப்எம் அங்க இருந்து கொடைக்கானல் வந்திருந்தோம் மேம்.
0: மே 25
1: பிரெயின் பூங்கால இது போட்டிருந்தாங்கல்ல?
0: ஆமா.
1: அப்போ போது எல்லாரும் வந்திருந்தோம் ஃபேமிலியோட.
0: நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
1: ரொம்ப சந்தோஷமானது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து மற்றதை சுத்தி பார்த்ததை விட எனக்கு கோடை எஃப்எம்ல பேசுறதா ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்கம்மா. அதுவும் இதே சந்தோஷத்தோட பாடலையும் சொல்லிருங்க.
1: விடுதலை படத்துல இருந்து
0: பாட்டு மறந்து போச்சா?
1: மறந்துட்டேனே.
0: மல்லிப்பூ
1: இல்ல, காட்டு மல்லி போட்டுட்டேன். நாங்க வேற இன்னொரு பாட்டு உனக்காக நான் ஒரு
0: உன்னோட
1: உன்னோட
0: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கோடை 5 இல்
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்ட்

0: சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: Viking Bunions and Briefs. Viking.

0: பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடராகும்.
2: நீர்களை நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொள்ளக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் இன்றைய வண்ணம் பாராட்ட தவறியது. நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். நேரம் வந்து 8:33 ஆயிடுச்சு. மனதுளராக நிகழ்ச்சியில இருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: தஞ்சாவூர் மாவட்டம் வெங்கராயன் குடிக்காடு கிராமம்.
2: பேர் சொல்லுங்க.
3: ஆனந்தன்.
2: ஆனந்தன்,
3: ஆமாங்கம்மா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா. கோடை பண்பலை கேட்கறது ரொம்ப விருப்பமா இருக்கும்.
2: சரிங்க.
3: ஆனா முதல் முறையா இப்பதான் பேசணுமா? கூட
2: அறிமுக நேயரா நீங்க?
3: அறிமுக நேயருமா? அறிமுக நேயரும் முயற்சி பண்ணிருக்கேன். நேற்று எல்லாம் முயற்சி பண்ணேன்.
2: இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ
3: இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா?
2: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனந்தன்?
3: அறக்கட்டளையில இருக்கம்மா. தினமும் இந்த அருள் ஒளி அன்னதான அறக்கட்டளையில
2: இருக்கிறேன். உங்க வீட்டுல
3: சர்வீஸ் உங்களுக்கு?
2: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: வீட்டுல அம்மா, மனைவி இவங்க இருக்காங்க.
2: சரிங்க.
3: அப்பா வந்து பூர்வீக விவசாய குடும்பம் தான், இப்ப தற்போதைக்கு இங்கே இருக்காங்க.
2: சரிங்க. ஆனந்த, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: இப்ப புதிய பாடல்களா ஒரு
2: புதுப்பாட்டு ஏதாச்சும் வேணுமா? சரிங்க, பாடல் வரும். ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நன்றிங்க ஆனந்தன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வருகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். பாராட்ட தவறியது அப்படிங்கிற தலைப்புல வர இருக்கு. நிறைய அழுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். தஞ்சாவூர்ல இருந்து இப்ப யாருன்னு கேட்டலாம் வாங்க. வணக்கம்.
5: தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்திலிருந்து மலர்கொடி பேசுறேன்.
4: மலர்கொடி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: என்ன
4: பாடல் ஒரு பாடலா? சரிங்க, கேக்கலாமா? நன்றிங்க.
5: Thanks, ma'am. Thanks.

0: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
2: கோடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம் அடுத்த இருக்கு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மாமா. தஞ்சாவூர் மாவட்டம் மங்காபுரம் திரு முனிஸ்வரன் மாமா.
2: பேருங்க?
3: முனிஸ்வரன்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு
2: இருக்கேன். தஞ்சாவூர்ல நிறைய கோயில்களா இருக்கு இல்லையா? நீங்க நீங்க அடிக்கடி எந்த கோயிலுக்கு போவீங்க?
3: அது பேர் அது வரதா இருக்கு.
2: பெரிய கோயிலுக்குலாம் போயிருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? நிகழ்ச்சியில என்ன பாடல்?
3: வழித்துணையே
2: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்ணலை 100.5 சைபால்
3: முகத்தில் வருவா சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா

0: போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது, சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாரான். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம். இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு குடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. குடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே குடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படலை, அந்த குடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று வர தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீறி நன்றி நேயர்களே.
5: ஒய்யாரோ ஒய்யாரோ.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345
0: ஆர் விசிட் www.mahindra.org.
4: Bunyans and Briefs.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாசனி திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கு

கிழக்கில் பாகிஸ்தானை வென்றது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் வானவில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: காலை வணக்கம் நேயர்களே. நாலொரு வண்ணத்தில் மலரும் நமது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியின் இன்றைய வண்ணம் பாராட்ட தவறியது. சில நேரங்களில் ஒருவர் நமக்காக செய்த நல்லதை அவர் நம்மை விட்டு விலகிய பிறகுதான் நாம் உணர்கிறோம். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஒரு வார்த்தை பாராட்டி இருக்கலாமே, ஒரு சிறிய பாராட்டு ஒருவருடைய நாளையே சிறப்பாக மாத்திரும். சொல்ல தவறிய அந்த வார்த்தை சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மனசில் நிற்கும். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
11: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:05:45. வானவில் நிகழ்ச்சி இன்றைய காலை பொழுதை அழகாக்க இனிமையாக காற்றலைகளில் மலர்ந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் பாராட்ட தவறியது. பாராட்ட தவறியதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு அழகான துவக்கமும் தந்தாங்க. நிறையா நேரம் நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் அழகாக நடக்கும், நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், அட்டா என்ன பிரமாதமாக வேலை செய்கிறாரு அப்படின்னு. ஆனால் மனசு அந்த விஷயத்தை அசை போட்டு பார்த்துருக்கோம், வாய் சொல்ல தவறி இருக்கும். அழகாக பண்ணீங்க, நல்லா நேர்த்தியாக செஞ்சீங்க, எப்படி பண்ணுறீங்க, சூப்பர், அருமை, சபாஷ், இப்படி எக்கச்சக்க வார்த்தைகள் பாராட்டுறதுக்கு இருக்குது. ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், பாராட்ட தவறிடுறோம். அப்படி நீங்கள் பாராட்ட தவறிய தருணத்தை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். ஒரு சின்ன கதையோடு துவங்குவோமே. ஒரு பரபரப்பான கடை வீதி, அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். அந்த கடை வீதிக்கு அன்றாட பொருட்கள் வந்து பெரிய பெரிய சாக்குகளில் மூடமுடையாக வந்து இறங்கும். அந்த மூடையை வந்து ஒரு சுமை தூக்கி இறக்குறதுக்கு சுமை தூக்கி கண்டிப்பாக வேணும்ல. அந்த தெருக்களில் நிறைய சுமை தூக்கிகள் இருப்பாங்க. மூடைகளை கட கட கடன்னு எடுத்து வைப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு சுமை தூக்கி மட்டும் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் கால் மணி நேரத்தில் ஒரு 20 மூடையை

0: பிரட்டி போட்டாங்கன்னா இவர் 10 நிமிஷத்தில் அவரோட பிரட்டுற ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க அழகு, அதுவே தனியாக இருக்கும். அது மாதிரி நேரம் ரொம்ப குறைவாகவும் மூடையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல், உடைவு இல்லாமல் இல்லை மூடை உடையாமல் நேர்த்தியாக இறக்கி வச்சுட்டு நேரக்குறைவில் போகிற மனிதர். ஒரு கடையில் மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, 20 மூடைக்கு பதில் 22 மூடை இறக்குறாரு. வேறு ஏதாவது வேலை அந்த கடைக்கார் சொன்னால் கூட கேட்குறாரு. அப்போ பக்கத்து கடைக்கார் கேட்குறாரு, ஏயா அந்தாலும் என்னையா உன் கடையில் மட்டும் என்ன சொன்னாலும் கூடுதலாக சொல்கிறாரு, என்ன சொன்னாலும் கூடுதலாக செய்கிறாரு, 2 மூடையை கூட பரட்டுறாரு, காசு வாங்க மாட்டேன்றாரு, என்னையா பண்ணுற அப்படின்னு. நீ செய்ய தவறுனதான் நான் செய்கிறேன், நான் என்னையா செய்ய தவறனே அப்படின்னு அந்த பக்கத்து கடைக்காரர் கேட்குறாரு. இந்த தெருவிலே யார் தரமான சுமை தூக்கி நீ நினைக்கிற அப்படின்னு இந்த நல்ல வேலை செய்கிற கடைக்கார உரிமையாளர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பக்கத்து கடைக்கார்ட்ட கேட்குறாரு. இவர் தான் நம்மளால் தான் அப்படின்றாப்புல, என்றைக்காவது இதை வாய் விட்டு சொல்லியிருப்பியா, உங்களை மாதிரி மூட பரட்ட முடியுமாண்ணே, நல்லா பரட்டுறீங்களேண்ணே, நல்லா எடுத்து வைக்கிறீங்களே, உடையாமல் எப்படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு. ஏ ஆமாம், நான் சொன்னதே இல்லை, நான் சொன்னேன், அவர் நல்லா மனசார மகிழ்வாக எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாரு, பாராட்ட நீ தவறிட்ட, நான் தவறலை அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்படி அன்றாட நம்ம வாழ்க்கையில் நிறையா தருணங்களை நம்ம சந்திப்போம், பாராட்ட தவறியும் செஞ்சுருப்போம், பாராட்ட தவறு செஞ்சுருப்போம். அப்போ நீங்கள் பாராட்ட தவறிய தருணத்தை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணில், அனைத்து நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 330 33 இந்த எண்களில் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியோட நிறைவிலையும் ஒரு கதை வச்சுருக்கேன், நம்ம நிறைவாகவும் ஒரு கதை கேட்கலாம். இப்போ இணைப்பில் யார் பாராட்ட தவறிட்டோன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிதாசாம்பலம் கோவிந்தசாமி சார், உங்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க.
0: காலை வணக்கம் ஐயா.
1: அதாவதுங்க, எங்க மனைவி குழம்பு சாம்பாரு ரசம் மற்ற கறி குழம்பு எல்லாம் சூப்பரா வைப்பாங்க,
0: அப்படி சொல்லுங்க.
1: அவங்கள வந்து நான் பாராட்டம் தவறிட்டு இருந்தேங்க, இன்னுமே அந்த பாராட்டம் கூட என்ன வரமாட்டேங்குதுங்க. அவங்களே கூட கேட்பாங்க, குழம்பு நல்லா இருக்குதா ரசம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. மற்ற விஷயத்துல அவங்களுக்கு எல்லாம் நல்லா செய்வேன், எல்லாமே பண்ணுவேன், இந்த விஷயத்துல மட்டும் நான் பாராட்ட தவறிருக்கேன் சார்.
0: சரிங்க, ஆனா இனிமே தவறக்கூடாது சரிங்களா, சொல்லிட்டீங்கல்ல.
1: கண்டிப்பா இன்னையில இருந்து தவற பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப எங்க மனைவி கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு
0: சாம்பார் நல்லா இருந்துச்சு, ஏமா நீ வச்ச கறி குழம்பு என்ன ருசி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ற கிடையாது, சாப்பிட்டமா கைய கழுவுனமா போனமான்னு இருக்கிறது. சரி, இப்ப யாரு பாராட்ட தவறிட்டாங்கன்னு சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. இணைப்பில் இணையும் நேயர்
2: ஐயாவிற்கு காலை வணக்கங்களோட கைலாசமலையும் மலருங்க. ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க. சொல்லுங்க.
2: பாராட்ட தவறியவர்கள்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அண்ணாவும் எங்க அம்மாவும் ஐயா.
0: ஏன்
2: ஐயா, நான் வந்து நம்ம அண்ணா அம்மா தானேங்கிற அந்த உரிமையில நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க ஐயா, எதையுமே பாராட்டுனதுல சொன்னதும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உரிமை இருக்கு, அதனால அவங்க செய்யறாங்கிற மாதிரி போயிட்டேன். இப்ப நீங்க நிகழ்ச்சியில சொல்றதுக்கு பின்னாடிதான் நம்ம தவறிட்டோம் நிறைய வகையிலங்கறத யோசனை பண்றேங்க ஐயா. ஏன்னா ஒரு கஷ்டங்கும் போது தாய்க்கு முன்ன பதிருவாங்க. அது வந்துங்க ஐயா, தாய்க்கும் நான் சகோதரருக்கும் சொல்லலைங்க ஐயா, ஆனா நான் இனிமேலும் சொல்லுவேங்க ஐயா,
0: நிச்சயமா சொல்லிடணும். நன்றிங்கம்மா, நன்றி,
2: சொல்லிடுறேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: கோடை பண்பலை 100.5 வானவில், இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. தொடர்ந்து நம்ம வானவில் நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி.

0: டோல்கேட் அருகில் மதுரை கால் 350-5151.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: கோடி பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலை 100.5, நேரம் 9:16:48. வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. அன்றாட வாழ்வில் நிறைய தருணங்களை நம்ம கடந்து வருவோம். அப்படி கடந்து வரும்போது நம்ம கவனிப்போம், ஆகா என்ன அற்புதம்,

0: அடேங்கப்பா அப்படின்னு நமக்குள்ளே நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதை பார்த்துட்டு அப்படியே மனசு சொல்லணும்னு தோணும், என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க, என்னங்க அப்படி பண்ணியிருக்கீங்க எப்படின்னு. ஆனால் என்ன பண்ணிடுவோம், இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டோம், அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம், பாராட்ட தவறிடுவோம். நீங்கள் அப்படி பாராட்ட தவறிய தருணத்தை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி பகிர காத்திருக்கும் நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்
1: மயிலப்பன் சாருக்கு இனிய வணக்கம் கூறி நிகழ்ச்சி நினைவது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் தவிர கீரமுடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: அசோக்குமார் ஐயா நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். முதல் முறையா உங்கள்ட்ட நேரலையில பேசுறேன். நேரில் பார்த்தது வென்றார் வந்தார் வந்து.
0: ஆமாங்க ஐயா,
1: தொலைபேசியில பேசுறது நேரில் உங்கள்ட்ட முதல் முறையா.
0: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா.
1: பாராட்ட தவறியதுக்கியா, வீட்டில் இப்போ ஒரு விசேஷம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சேலையோ சுடிதாரோ எடுத்து கொடுத்துருப்பேன், அவங்க அழகாக தைச்சி இது படி போட்டிருப்பாங்க. நிகழ்ச்சிக்கு போகும்போது ஃபங்க்ஷனில் எல்லாரும் சொல்லுவாங்க, சத்தியா அந்த சேலை சுடிதார் உனக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாராட்டுவா, நல்லா இருக்கே இந்த கலர்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்றியே வீட்டுக்கார மட்டும் என்னைய பாராட்டவே மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பாராட்ட தவறியதோடு எனக்கு மனம் உறுத்துதுங்க. சாப்பாடு விஷயத்தையும் அடிக்கடி கேப்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கு, நானா சொல்லுவேன், அவங்க எல்லாம் கேட்கும் போதே சொல்லுவேன். அதுவும் ஒரு பாராட்டத்தை வருங்க.
0: நன்றிங்க, நன்றி. இதில் வித்தியாசமாக இருந்தது என்னென்னா, பொதுவாக பெண்கள் வந்து எக்ஸ்பிரசிவ்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்படையாக அவங்க மனதில் படுற கருத்தை பேசக்கூடிய திறன் பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ஆண் சொல்லியிருக்கார் பாருங்களேன், நான் வாங்கி கொடுத்த சுடிதார், ஏங்க நீங்கள் வாங்கி கொடுத்தது அழகாக இருந்தது சூப்பராக, ஊரே சொல்லிச்சு என் வீட்டுக்காரமாக சொல்லுன்ற வேதனையை சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அப்படி நான் அழகாக இருந்ததுன்னா பாராட்டா தவறாமல் பாராட்டிருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்
2: சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா
0: சார்? நலமாக இருக்கோங்க, நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்களேன்
2: சார். மதுரை மாவட்டம் முத்தலம்பட்டி வட்டம் செட்டிய வீட்டிலிருந்து முருகன்.
0: முருகேசன்.
2: முருகவேல்
0: சொல்லுங்க ஐயா.
2: சார் உங்களுக்கு பஸ்ல பயணம் போறது பிடிக்குமா சார்?
0: நல்லா இருக்குங்க ஐயா, அருமையா இருக்கும்.
2: அருமையா இருக்குங்களா சார்?
0: ஆமா.
2: அதுல சார் நிறைய டிராவல் பண்ற பஸ்ல சார், பஸ்ல ஒரு சில டிரைவருக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
2: அதாவது அந்த நம்ம சிட்டுல போய் ஊருக்குள்ள அந்த வில்லேஜுக்குள்ள போறப்ப நிறைய வேக தடை போட்டுப்பாங்க. அதுல ஒவ்வொரு டிரைவருக்கு வித்தியாசம் சார்.
0: ஆமா. வலிக்காம உட்கார்ந்து பயணியாக்கும் வலிக்காம.
2: நான் இறங்கி அதாவது உசலமிட்டுல இருந்து ஆண்டி வீட்டு போற பஸ்
0: நன்றிங்க. இப்படி சொல்லும்போது நிறைய விஷயம் இந்த சமூகத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வரது நல்ல விஷயம் தானே. இப்போ ஒரு ஓட்டுநர் திறமையாக ஓட்டுறாங்க, நல்லா ஓட்டுறீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் இருக்கும்ல. பணம் பொருள் அதெல்லாம் அடுத்து, ஒரு பாராட்டுன்றது மனசு இயங்கத்தானே செய்யும். அப்படி இயங்கின மனசை பூர்த்தி செய்யாமல் விட்டுட்டானேன்னு யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: மயிலப்பன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவது சேலம் தேவடிதாகத்திலிருந்து தண்டபாணி ஐயா.
0: தண்டபாணி ஐயா பாராட்ட தவறியது சொல்லுங்களேன்.
3: ஆமாங்க, ஏன்னா என்னதான் நம்ம மெத்த படிச்சிருந்தாலுமே கூட ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது ஒருத்தர்கிட்ட விலாசம் அட்ரஸ் கேட்போம், அவரும் கையை உயர்த்தி பாருங்க அந்த அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சந்தோல் போக அதில் போய் இப்படி போங்க அப்படின்னு கையை ஆட்டி ஆட்டி சொல்லுவாரு. நாம அந்த இடத்துக்கு போய் போகணுங்கிற ஆர்வத்தில் போய் அந்த இடத்த அடைஞ்ச பின்னால அடடா அவரு மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் சொன்னாரு, நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நேற்று கூட எனக்கு நடந்தது. இந்த மாதிரி பல புது இடத்துக்கு போகும்போது விலாசம் கேட்டு அவரும் சொல்லி விட்டது நான் நன்றி சொல்ல மறந்துருக்கேன். ஆனால் அதே வடிவேல் படத்தில் சுப்பிரமணியன் வீடு என்னன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்பாரு, அவர் சுப்பிரமணியன் தறிக்கு துண்டு போட்டு டவல் போட்டு பேப்பர் படிச்சுட்டு போற அதுதான் வீடுன்னு சொல்லுவார். அவர் போயிட்டு வந்து நன்றி சொல்லுவார். அது எந்த அது எந்த மாதிரி நன்றினா அந்த மாதிரி நன்றியாக இருக்கக்கூடாது.
0: அப்பவுமே காலத்திலேயே பாராட்டுறதா இருக்கட்டும் நன்றி சொல்கிறதா இருக்கட்டும் அப்படிதானே?
3: ஆமாம். ஆமாங்க,
0: நன்றிங்க ஐயா. நேரம் 9:21:50. கோடை பண்பலை 100.5 ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பரத்தை கேட்டோன்னா இன்பமாக இருக்கும். இன்றைய வானவில்லின் வண்ணம்

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
6: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7411.
7: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே

0: நிறுவனத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. நிறைய தருணங்களில் நம்ம நிறைய விஷயத்தை தவறு விடுவோம். அதில் ஒரு விஷயந்தான் இந்த பாராட்டுறது. மனமாற நமக்கு அந்த நேரம் பாராட்டணும்னு தோணும், ஏன்னா அது நம்ம மனதை கவர்ந்துருக்கும். ஆனால் என்ன பண்ணிடுவோம், ஒரு அவசரமோ இல்லை ஒரு தயக்கமோ ஒரு கூச்சமோ இல்லை சொல்லலாமா வேண்டாமா இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணிடுவோம், பாராட்ட தவறிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, வந்த பிறகு யோசிப்போம், அச்சோச்சோ பாராட்ட தவறிட்டமே, சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. இப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாமோன்னு யோசித்த தருணத்தை, பாராட்ட தவறிய தருணத்தை இன்றைய வானவில்ல பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி பகிர காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
9: காலை வணக்கங்க ஐயா.
8: காலை வணக்கம் அம்மா.
9: நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாந்தி ரங்கசாமி ஐயா.
8: அம்மா வணக்கங்கம்மா. பாராட்ட தவறியது சொல்லுங்கம்மா, கேட்டுடலாம்.
9: ஆமாங்க ஐயா. இப்போ நாங்கள் ஆடி மாதம் கொல்லிமலை போவோங்க ஐயா. ஒரு 30-35 பேராட்ட போயிருந்தேன் பஸ் ஒன்று, ஆம்னி கார்ல எல்லாம் போயிருந்தேங்க.
8: சரிங்கம்மா.
9: அங்கே நாங்கள் போய் எல்லாம் காலையிலேயே எல்லாம் உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க, அது நல்லா இருந்தது. சரி உப்புமா தானே, அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இது மாதிரி நீ செய்வியா அப்படிங்கிறது, எனக்கெல்லாம் இந்த டேஸ்ட் வராது மாமா அப்படின்னு சொன்னாங்களா. சரி, அப்புறம் மேலே போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க.
8: சரிங்கம்மா.
9: எங்க அக்காவோட நான் கொழுந்தனார் சம்சாருந்தா சமையல் பண்ணாங்க, மட்டன் சிக்கன் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. கறி சாப்பிடாதவங்க எல்லாத்துக்கும் பருப்பு குழம்பு வச்சுட்டாங்க அந்த அக்கா. அவ்வளவு ருச்சியா வச்சிருந்தாங்க. நாங்க மதியம் வந்து 2:30 தான் வந்து சாப்பிட்டோம். காலையில 9 கோயிலுக்கு மேல கிளம்பி 2:30 தான் கீழே வந்தாங்க. அங்க வந்து கீழே பாக்கும்போது ஒருத்தருமா எங்க அண்ணன் 2 தான் செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த அக்கா வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா கையை ஆழமா கட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. மேல கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டோம், கீழே வந்து பாக்கல ரத்தத்தை கட்டு துணி வச்சு எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. வந்தோன்னு அது சாப்பிடலாம் சூப்பரா இருந்தது. அந்த சமயத்துல நான் போய் அவங்க கிட்ட போய் குழம்பு நல்லா இருக்கு, சோறு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? நாவுக்கு ருசியா இருந்தா இன்னும் சேர்த்தி கூட சாப்பிடலாங்க. நம்ம வீட்டுல சமைக்கிறது வேற, நம்ம வீட்டுல நாம சமைக்கிற போது மாமா நல்லா இருக்கும் பாரு, இல்லைன்னு கொஞ்சம் சேர்த்தி போய் செஞ்சு வை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாருங்க. மூணாவது மனசனை பாராட்டும் போது மனசார் நம்ம பாராட்டணுங்கல்ல.
8: ஆமா, பாராட்டினீங்களா பாராட்டலையா அன்னைக்கு?
9: இல்லைங்க, அதான் அந்த கையில கட்டு கட்டினதை பாத்துட்டு நாங்க அந்த இதை சொல்லவே இல்லை. நாங்க வீட்டுல வந்துதான் சொல்லிக்கிட்டோம், காலையில உப்புமா செஞ்சாங்க, அது அவ்வளவு சூப்பரா செஞ்சாங்க, மதிய சாப்பாடு சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம கையை கட் பண்ணாலும் அந்த பதட்டத்துல பாத்துக்கிட்டு நாங்க அந்த அக்காட்ட சொல்லவே இல்லை, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அவங்க பேருங்க ஐயா ஈரோடுல வந்து பழைய பழையத்துல போதேஸ்வரின்னு அந்த அக்கா பேருங்க.
8: ஓ சரி, அடுத்த முறை அவங்க பார்க்கும்போது இந்த இப்போ அவங்க ஒரு வேளை வானொலி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டிட்டீங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பரவாயில்ல, கையில் அடிபட்டிருந்தேன், என்னக்கா அடிபட்டுருச்சா, ஆனாலும் சாப்பாடு நல்லா செஞ்சிருந்தீங்க, கரெக்டாக அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். என்னங்கம்மா?
9: ஆமாங்க, ஆனால் அந்த பதட்டத்தில் நாங்கள் மறந்துட்டேங்க, அந்த கை சேர்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுங்க, அதை நாங்கள் சொல்ல மறந்துட்டோம், நல்லா இருக்குதுன்னு செஞ்சேன்.
8: சரிங்கம்மா, அடுத்த முறை பாராட்ட தவறாமல் பாராட்டிருங்க. சரி,
9: பாராட்டி.
8: நன்றிங்கம்மா, நன்றி. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
10: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: வழங்கிய வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின்

0: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. நேரம் 9:33 ஆயாச்சு. இணைப்பில் இணையும் நேயர், பாராட்ட தவறிட்டேன் அப்படின்னு என்ன சொல்ல போறாங்கன்றதை கேட்டுடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: சேலம் இட்டா புதூர் மலர் ராஜாங்கய்யா.
0: மலர் ராஜா ஐயா, பாராட்ட தவறியது. நலமா இருக்கோங்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, பாராட்ட தவறியதுன்னா, ஐயா ஒருத்தவங்க எனக்கு ஒரு 12 விவசாய வேலை கத்து கொடுத்தாருங்கய்யா.
0: சரிங்க ஐயா, நான் இடை மறிக்கிறதுக்கு வருத்தம்.
1: சொல்லுங்க.
0: ஒரு சின்ன உதவி எனக்கு செய்யணும், செய்வீங்களா?
1: சொல்லுங்க. விட்டு தள்ளி வரணும்.
0: அதேதான் அதேதான். வந்துடலாமா?
1: வந்துட்டேங்கய்யா.
0: சரி, 12 விவசாயம் சொல்லி தந்தாங்க. ஆரம்பிங்கய்யா, சொல்லுங்கய்யா.
1: ஆமாங்கய்யா. அதாவது எந்தெந்த வேலை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத எல்லாரும் கத்திரி செடி வச்சா நான் நீங்க வைக்க கூடாது. ஒரு தக்காளி செடி வெந்த வையே, ஏன்னா விலை கிடைக்காது அதுக்கு. அப்படிமாங்கய்யா. அப்ப அந்த நெல் மூட்டையெல்லாம் இருக்குங்கய்யா, 100 அப்போ அந்த 100 மூட்டைய 2 கைக்கு தூக்கிட்டு வருவோம்.
0: சரிங்கய்யா.
1: அது ரொம்ப எல்லாமே எளிமையா தான் இருக்குங்கய்யா. ஆனா அவரை நான் பாராட்ட மறந்துட்டேன். ஏன்னா அவர் கூடவே இருந்தாருங்கறதுனாலயா என்னன்னு தெரியல.
0: பாராட்ட
1: இன்னைக்கு
0: சொல்லுங்க.
1: அதை மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டு தோட்டம் வைக்க, இந்த இப்போ விவசாய நிலமா இல்லைங்க, வீட்டு தோட்டம் தான் இருக்கு. என்னை கூட அவர் பேச்ச கேட்டுதான் நிறைய செடிங்க வச்சிருக்கேன், நல்லா இருக்கு.
0: பாராட்ட தவறிட்டீங்க. சரி, இனி ஒரு சூழல் அமைந்தால் பாராட்ட, இதை மாதிரி தருணங்களை தவிர்க்காம பாராட்டிருங்க. சரிங்களா ஐயா?
1: சரிங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க. நன்றி. சின்ன சின்ன விஷயம் நம்ம கூடவே இருக்கும், நம்ம அதை பார்ப்போம், அந்த நேரம் அது நமக்கு பயன் தரும். ஆனால் நம்ம சொல்ல மறந்துடுவோம், அதாவது பாராட்ட மறந்துடுவோம், பாராட்ட தவறிடுவோம். ஆனால் என்னங்க வாழ்க்கை? ஒரு வார்த்தை மகிழ்வா, நல்லா பண்ணுறத நல்லா பண்ணுறது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுல தவறு இல்லையே. நடக்கிறத, இயல்பான விஷயத்த நம்ம பாராட்டுறது தவறே கிடையாது, அதை தவறவும் விட்டுறக்கூடாது. சரி, அப்படி தவற விட்ட தருணத்தை யார் பகிர வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா. பாராட்ட தவறியது.
1: அது தவறிடுச்சுங்க. ஆனால் அவரு கிடைப்பாருன்னு தெரியல, ஏன்னா முகம் தெரியாத நண்பர் அவரு. இது ஏற்கனவே ஒரு தடவை பகிர்ந்துருக்கிற அந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் இந்த தலைப்புக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதாவது ஐயா, நானுமா என்னுடைய வீட்டுக்கார அம்மா திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம் நைட்டு. அதாவது நைட்டு ஒரு 11 ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு போயிட்டு பைக்ல போயிட்டு வந்தாங்களா. இருட்டு வண்டி பஞ்சர் ஆகி நிக்கிறோம். நைட்டு 11 அது கல்லடி பட்டுருச்சு. பஞ்சர் கிடையாது, கல்லடி படம் காட்டி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு.
0: சரியில்ல.
1: நானும் வீட்டுக்காரமும் இறங்கி பைபாஸ்ல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். என்னடா பண்றது, யார் உதவி பண்ணாலும் டக்குன்னு ஒரு கார் வந்து ஓரம் கட்டி நின்னுதுங்க.
0: சரி,
1: ஒரு 4 இறங்குனாங்க. இறங்கி பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னாங்க, இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. சரி, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, நாங்க போற வழியில ஏதாச்சும் பஞ்சர் கடை இருந்தா கொடுத்துட்டு போற அப்படின்னாங்க. அவர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். அப்புறம் அவர் வாங்கிட்டு போய் அப்புறம் அவர் பஞ்சர் கிடக்காது சொல்லி அனுப்பிச்சு விட்டாருங்க.
0: சரிங்கய்யா.
1: அவரு வந்து பஞ்சர் போட்டு எல்லாம் கொடுத்து போயிட்டு. ஆனா அந்த நபர் வந்து நாங்க அந்த டைம்ல கொஞ்சம் பயந்துகிட்டோம், ஏன்னா 4-5 இறங்கும் காட்டி கொஞ்சம் பயம் கட்டிருச்சு. அப்புறம் அவரு எந்த ஊர்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அப்போதைக்கு நாம நம்பர் வாங்கியிருக்கணும், இல்ல இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு யோசனையா இருந்தது. இதே சம்பவம் போன வாரம் இதே மாதிரி வந்து வேற ஒரு 2 அதே மாதிரிதான் நின்னாங்க ரோட்ல. நான் நம்பர் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்.
0: பாத்தீங்களா, அவங்க ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு, ஐயா நன்றி அப்படின்னு ஏதாவது பாராட்டினாங்களா?
1: சொல்ல, ஏன்னா அவங்களும் அந்த இதுல தான் இருந்தாங்க, பதட்டத்துல தான் இருந்தாங்க. இப்ப வந்து எல்லா இதுலயும் வந்து இப்ப பஞ்சர் ஓட்ட பண்ணி நிறைய வச்சிருக்காங்க, டயர் எழுதி எழுதி வச்சிருக்காங்க.
0: ஆமா,
1: இது ஒரு 5-6 ஆயிருச்சுங்க. அப்புறம் நாங்க உண்மையிலேயே பாராட்ட தவறியது, நம்மளுடைய ஆசியாக்களை நாங்க வந்து பெரும்பாலும் வாய் விட்டு பாராட்டுறது இல்லைங்க. ஏன்னா நல்ல நிகழ்ச்சி பண்ணா கூட நாங்க சில நேரங்கள் வந்து தவறிடுறோம். இனிமேல் நாங்க சொல்றேங்க, எல்லா ஆர்ஜிகளும் நாங்க பாராட்டுறோம்.
0: நன்றிங்க. நன்றி. நன்றி. சில நேரம் சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணும். பாராட்டுனா நான் எங்க வீட்டில் சொல்ல கேட்டிருக்கேன், எப்படின்னா உனக்கு பாராட்டுனா மண்டக்கணம் ஜாஸ்தியாயிரும் அப்படின்னு நம்ம உரிமையா சொல்லுவாங்க. அப்ப நல்லா பண்றேன்னு சொன்னா அடுத்த விட்டா அதோட தரம் குறைஞ்சிருமோ அப்படின்ற அச்சத்துல பலர் பாராட்டாம இருந்து நான் காதால கேட்டிருக்கேன் அதை.

0: பண்ணுறான், நல்லா பண்ணுறான்னு சொன்னால் அடுத்த வட்டம் ஆஹா சொதப்பிடுவான், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியே போட்டு பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. ஆனால் பாராட்டுறதுல என்னங்க, வாய் விட்டு பாராட்டிட்டு போகிறது. சரி, இப்போ இணைப்பில் இணையம் நேயர் யார் அங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் புளிக்கல் பாளையம் கரும்பு முன்னின் பாச வணக்கங்க தம்பி.
0: பாச வணக்கங்க ஐயா.
1: தம்பி, சென்னையில் வந்துங்க ஒரு போட்டி நாடகம் ஒன்று நடத்தினோம்ங்க நாங்கள்.
0: சரிங்க ஐயா.
1: அமைச்சூர் நாடகமன்றம் சொல்லிட்டுங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நடிகர் பொறிக்க எடுத்துங்க.
0: சரி,
1: சென்னையில் போய் அந்த நாடகம் நாங்கள் நடித்தோம்ங்க தம்பி.
0: கேட்குறேன் கேட்குறேன், உங்களுக்கு நான் சொல்லணுமா சொல்லிடுறேன்.
1: ஒரு
0: ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. இப்போ சொல்லுங்க, சென்னையில நாடகம் நடத்துனீங்க, நடிகர்களை தேர்ந்தெடுத்து
1: நடத்து. தேர்வு குழு ஒன்று இருந்துச்சுங்க.
0: சரி,
1: அந்த குழுவுங்க என்னை விட ரொம்ப சிறப்பா ரொம்ப பிரமாதமா நடிச்சாருங்க, என்னுடைய நண்பருங்க. ஆனா நான் ஒரு சுமாரா நடிச்சு என்ன வந்துங்க முதல் மார்க்கு கொடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க.
0: ஓ,
1: ஆனா என்னுடைய நடிகை என்னுடைய சக நடிகை எப்படி நடிச்சாங்கிறது எனக்கு தான் நல்லா தெரியுங்க. என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க சென்னையிலங்க.
0: சரிங்க.
1: ஆனா என்னுடைய நண்பர் அழுகுறாங்க, ஏண்டா நீ என்ன ஒரு வார்த்தை பாராட்ட கூட, உன்னை விட நான் நல்லா நடிச்சேனேடா, என்ன நீ ஒரு வார்த்தை பாராட்ட கூடாதான்னு சொல்லி அழுதானுங்க. அப்ப கூட நான் வந்து அவனை ஒரு வார்த்தை பாராட்டலைங்க. காரணம் பத்திரிகையில எல்லாம் வந்துருச்சுங்கன்னா நான் தான் ரொம்ப சிறப்பா நடிச்சு அப்படின்ட்டுங்க. என்னுடைய நண்பன் சாகரவர்களும் நான் வந்து அவனுக்கு ஒரு பாராட்டு சொல்லல, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நன்றிக்கு தம்பி.
0: சரிங்கய்யா, இது என்ன பண்ணுறது, அதான் காலம் தவறி விட்டது, காலம் தவறியும் விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்திலேயே நம்ம பாராட்டினா கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும். என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம், பாராட்ட முடியாமல் போயிடுது. சரி, நேரம் 9:40, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 தேதி முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:44. பறவையாக பறக்கிறோன்னு பாடலையும் கேட்டாச்சு, அது தொடர்ந்து ஒரு விளம்பரத்தையும் ஒழிக்க செய்தாச்சு. பறவையாக பறக்கிறோம் கயல் படத்திலிருந்து பாடல் வந்தது. பாராட்ட தவறிய தருணத்தை இன்றைய வானவெளி நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 24 இந்த எண்ணில் அழைக்கலாம். அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 தொடர்பு கொள்ளலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா?
2: பாராட்ட தவறியது சொல்லுங்கம்மா.
3: நேத்து குலதெய்வத்துக்கு மகன் வந்துருச்சுங்களா கோயம்புத்தூர்ல இருந்து சாமி கூட. நாங்க எல்லாரும் போகணும்னு சொல்லி மகளுக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தோம்யா. ஒரு 20 ரூபாய் சில்லறை இல்லைங்கய்யா.
2: சரிங்கம்மா.
3: என் பேரை உடனே பையில ஓட்டணும், 20 ரூபாய் கொடுத்தானுங்கய்யா.
2: ஓ,
3: ஒரு 4.5 வயசு ஆகுது. நைட் சாமி கும்பிட்டு ஊருக்கு போயிட்டாங்கய்யா. ஒரு பாராட்டம் கூட இல்லைங்கய்யா. நான்
2: இதில் பாராட்டணும்னு நீங்கள் எதை எப்படி எதை பாராட்ட மாட்டீங்க? பேர அந்த குறிப்பனு குறிப்பறிஞ்சு நடந்தார் அதையா?
3: ஆமாங்க சார்.
2: நன்றி. இப்ப இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்.
4: அகங்குளிரும் அடங்கா அன்புடன் ஐயா அவர்களுக்கு குவிந்த கரங்களின் குளிர்ந்த வணக்கங்கள். ஐயா வணக்கம். ஐயா
2: ஐயா வணக்கம். ஐயா
4: ஐயா, நான் வந்து ஜமுனா ஜனார்தன் தற்சமய திருநெல்வேலியிலிருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஐயா
2: சொல்லுங்க. ஐயா
4: ஐயா, பாராட்ட தவறியதும் தலைவு கொடுத்துருக்கீங்க. ஐயா, பாராட்டு என்பது உந்து சக்தி, அடியுரம் போன்றது. ஆனா சுதந்திர தினத்தன்று அஞ்சாம் வகுப்பு படிக்கும் என் பெயரன் நான் திருவள்ளுவர் என திருவள்ளுவர் வேடம் விட்டு மேடையில் பேசினான். அதை நான் பாராட்ட தவறியது என் மனதில் ஒரு உறுத்தல் நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை கொடைக்கானல் பண்பலின் வாயிலாக தீர்த்து கொண்டேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
2: நன்றிங்க. நன்றி. நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்ணு நல்லா பண்ணையா சூப்பர்யா அப்படின்னா நிஜமா அந்த குழந்தை அழகா பண்ணியிருக்கும். ஒரு திருவள்ளுவர் வேடம் விட்டு பேசும்போது என்ன மகிழ்வா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பாராட்டினா குழந்தைக்கும் மகிழ்வாக இருக்கும், நமக்கும் சரி பேரை நல்லா பண்ணா அப்படின்னு நம்ம பேரனை பாராட்டியிருக்கலாம். பாராட்ட தவறிய தருணத்தை உணரலாம். இனி அடுத்த முறை அதே மாதிரி இல்லாமல் பாராட்டிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு இப்போ இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்
5: சார். வணக்கம் சார், நான் ராஜபாளையத்திலிருந்து சுந்தரமலை பேசுகிறேன் சார்.
2: ராஜபாளையத்திலிருந்து யார் ஐயா பேசுகிறீங்க?
5: சுந்தர மகாலிங்கம்.
2: சுந்தர மகாலிங்கம் சொல்லுங்க ஐயா.
5: உயர்நிலை மருத்துவ அதிகாரி மாரியப்பன் சாரை வந்து பணி நிறைவு விழாவில் பாராட்ட தவறினேன். அவர் பணி நிறைவு விழா வந்து ப்ரொமோஷன் ஆகி ஜேடியா போனாங்க விருதுநகருக்கு.
2: சரிங்க ஐயா.
5: அந்த அந்த தருணத்திலையும் பாராட்ட தவறிட்டேன். அவர் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஐயா.
2: சரி சரி, அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது பாராட்ட தவறாமல் பாராட்டிருங்க. பாராட்டிடலாமா?
5: மனசுக்குள்ளே இருக்குது, அவர் எப்பயுமே வந்து மறக்க முடியாத நபர் அவர்.
2: சரிங்கய்யா சரிங்கய்யா, நன்றிங்க. நன்றி நன்றி. நிறைய நேரங்களில் அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாருங்களேன். மருத்துவர்கிட்ட போவோம், மருத்துவர் நமக்கான சிகிச்சை அளிப்பாங்க.

0: அந்த சிகிச்சை நல்ல முறையில் நமக்கு பயன் தந்திருக்கும், நமக்கு குணமாக்கியிருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரம் சரியாகாமல் இருந்திருக்கும். ஆனால் சரியாகும்போது என்ன இருக்கும், ஐயா நீங்கள் அருமையாக மருத்துவம் பார்த்தீங்க, ஐயா நீங்கள் சிறப்பாக மருத்துவம் பார்த்தீங்க, உங்களோட மருத்துவம் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம அந்த மருத்துவரை பாராட்டும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்யக்கூடிய மருத்துவ பணின்றது, மருத்துவ சேவைன்றது ஒரு நோயை தீர்க்குது, குணமளிக்குதுன்றப்ப என்ன ஒரு மகிழ்வாக இருக்கும், ஒரு உற்சாகம் தானே. சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பழனி,
0: பழனியிலிருந்து. அம்மா, பேர் மட்டும் எனக்கு சரியாக கேட்கலை.
1: பேகம்.
0: அம்மா சொல்லுங்கம்மா.
1: பாராட்டு தவறுகிறவர்கள், பெற்றோர்கள், நமக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்த ஆசிரிய பெருமக்கள், இவர்கள் எல்லாம் பாராட்ட தவறிட்டோம்.
0: சரி, அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிடுங்க, அம்மா உங்கள்கிட்ட நான் படித்தேன், சந்தோஷம், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது அவங்ககிட்ட சொன்னோம்னா மகிழ்வாக இருக்காங்க. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததான் இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
2: காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார். வந்து பாராட்டு, அது நம்ம ஜனார்தனன் சொன்ன மாதிரி அது ஒரு உந்து சக்தி தான், ஆனால் அது வெளிப்படுத்துறதுல தான் வேக இடத்துல இப்போ போட்டியாகவே இருக்குது. முன்னுரையில் கூட நடுவில் சொன்னீங்க அந்த தயக்கம்னு,
0: அது
2: ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு தான் சார். இன்னொரு ரெண்டு காரணிகள் இருக்குது
0: சொல்லுங்களேன்.
2: ஒன்று பொறாம, இன்னொன்று ஆணவம். பொறாம பாத்தீங்கன்னா இயலாம இருக்கிறவங்கிட்ட அது அதிகம் இருக்கும். நம்ம முடியாத அவன் செஞ்சுட்டானே அவனை பாராட்ட கூடாதுங்கிறது. ஆணவங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் வந்து தனக்கு கீழ் இருக்கிற ஒரு சாதிச்சுட்டானே நம்ம தகுதிக்கு அவனை பாராட்டுறதா, இந்த இப்படி இருப்பாங்க. நான் பாராட்ட தவறிய தரணும்னா சார், எனக்கு ரெண்டு மகன்கள், மூத்த மகன் நல்லா படிப்பான், இளைய மகன் இணையாட்ட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் அவனை மூத்த மகன் படிக்கிறத பார்த்து பார்த்து சார் இவன் மேல எனக்கு கோபமாவே இருக்கு, என்னடா இவன் படிக்க மாட்டேங்கிறான், அண்ணன் நல்லா படிக்கிறானே தம்பி, இவனை திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவன் அந்த திட்ட வாங்கிட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சார், டென்த்ல ஓரளவுக்கு மார்க் வாங்கினா, பிளஸ் டூலையும் வாங்கினா, காலேஜ் போய் பிஇ முடிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறான். நான் அவனை பாராட்டி இருக்கணும், அண்ணா அவ்வளவு வாங்கினாலும் நீ உன் சக்திக்கு இவ்வளவு வாங்கி இருக்கிற, உன்னுடைய முயற்சி பாராட்டுறேன் அப்படின்னு அவனை பாராட்டி இருக்கணும். நான் அப்ப வந்து அவன் மேல கோபத்திலயும் இருந்துட்டேன் சார், ஒரு அஞ்சாறு வருஷம் இவன் படிக்க மாட்டேங்கிறானேன்னு. இருந்தாலும் அவன் சக்திக்கு படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான். இப்பதான் ஃபீல் பண்றேன், ஏன்டா இவனை நாம பாராட்டாது விட்டுட்டோமே, பாராட்டி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பானுன்ட்டு. இருந்தாலும் அது என்ன மனசுல அழுந்திக்கிட்டே இருக்குது. நீங்க இந்த தலைப்பு வைக்கங்க எடுத்து இன்னைக்கு என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன் சார்.
0: நன்றிங்க, நன்றி. நீங்க சொன்ன ரெண்டு காரணிகள் இருந்துச்சு, பொறாமை, ஆணவம். ஆக சிறந்த மனிதர்கள், நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போறோம்னா அந்த ரெண்டு காரணிகளும் அவருக்குள்ள இருக்கக்கூடாது. பொறாமையும் இருக்கக்கூடாது, ஆணவமும் இருக்கக்கூடாது. மனுஷனே இல்லையே பொறாமப்பட்டா ஆணவம் இருந்தா, நம்ம எல்லாம் மனிதர்கள், வாழ்க்கையை ரசிச்சு வாழ தான் இருக்கும். இதில் பொறாமை, ஆணவம் இதெல்லாம் தூக்கிட்டு எங்கே போகிறது? சரியா, பாராட்ட தவறிய தருணம் அழகாக பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாயக்கண்ணி பேசுறேங்க ஐயா.
0: அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா.
3: அதாவதுங்க ஐயா, நம்ம நேயர் தான் ஐயா உஷாநந்தினி கண்ணனுங்க ஐயா, அவங்க வந்து கைவினை பொருட்கள் செய்யறதுல நல்லா கில்லாடிங்க ஐயா. அவங்க எங்க கடைக்கிட்ட வந்து நின்று என்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க பேரை கூட மறந்துட்டேங்க.
0: ஓ அம்மா, இணைப்பு சரியா இல்லை, இடையூறு ஏற்படுது இணைப்புல.
3: அவங்களுக்கு
0: செஞ்சிட்டாங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் பாராட்ட தவறியது. தொடர்ந்து பயணிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே முதலாம்

0: இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இன்று முற்பகல் 11 நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இணைப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: வசந்தன் கோ, சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.

கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவிலின் வண்ணம் பாராட்ட தவறியது. பாராட்ட தவறிய தருணங்களை நிறைய நேயர்கள், ஏறக்குறைய ஒரு 15 நேயர்கள் அவங்க பாராட்ட தவறிய தருணத்தையும் சொன்னாங்க. இனிமேல் பாராட்டிடுறேன்னு ஒரு சில நேயர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கதையை கேட்டுடலாமா? கேட்டுருங்களா? கேட்டுடலாமே அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு கேட்டுருச்சு, கதையை சொல்கிறேன், கேளுங்களேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா அந்த குடும்பம்தான் அவங்களுக்கு உலகம் எல்லாமே. அவங்ககிட்ட ஒரு அசாத்திய தரம் இருக்குது. எந்த வேலையை செஞ்சாலும் அப்படி ஒரு நேர்த்தி, இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்னு அவங்களோட வேலை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவங்க சமையல் திறன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடடாடா, ஒரு ரசம் வச்சா கூட ரசித்து வைப்பாங்க. அவங்க வீட்டை கடக்கும்போதே அவங்க செய்கிற சமையல் பதார்த்தம் பேசும் வாசனை மூலமாக. ஏ, நான் தான் ரசம், ஏ நான் தான் சாம்பார், நான் தான் பொரியல், நான் தான் கூட்டு அப்படின்னு. ஒரு நாள் அவங்க வீட்டில் விசேஷம், அவங்களே சமைக்க ஆசைப்பட்றாங்க, சமைக்கவும் செய்கிறாங்க. விருந்தாளிங்க நிறைய பேர் வராங்க. விசேஷத்தில் நல்லா மனமாற மகிழ்வாக சாப்பிட்றாங்க. விசேஷத்தை பற்றி ஒருத்தர் பேசலை. அந்த அம்மாவோட சமையலோட சுவையை பற்றி தான் பேச்சு. விசேஷத்தை மறந்து விருந்த பற்றின பேச்சா போச்சு அன்றைக்கி பூரா. அந்த அம்மாவோட கண் அப்போ அவங்க கணவரோட தசை பக்கம் போகுது. ருசித்து சாப்பிட்டாரே தவிர சாப்பாடை பற்றி சுத்தமாக பேசலை. நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, வயோதிகம் வந்தது, வயது 30. அந்த அம்மாவோட இறுதிக்காலம். கண்களில் அப்பவும் ஒரு ஏக்கம், மூர்ச்சை அடைந்து காலம் மாறாங்க. மனைவி கையில் காலம் பூரா சாப்பிட்ட மனுஷன் இப்போ அந்த அம்மா இல்லை. காலத்தை கடக்கணுமே, மரணத்தை ஆறத்தழுவ காத்திருக்கணுமே, ஆனால் உடலுக்கு உணவை கொடுத்தாகணுமே. சாப்பிட்டார் முதல் முறையாக மனைவி இல்லாமல், சாப்பிட முடியலை. இப்படியும் நாட்கள் போக ஆரம்பிக்குது. ரொம்ப வருத்தத்தோடையும் கவலையோடையும் ஒரு நாள் நாற்காலியில் கண்ணை மூடி உட்காந்துருக்கார். அப்போ அவர் முன்னாடி தட்டில் சாப்பாட்டை பரிமாறுறாங்க, கண்ணை திறக்கலை. அப்போது ஒரு குரல், ஐயா ஐயா அப்படின்னு. கண்களை பைய திறக்கிறாரு. கண்களில் களம் கட்டி கண்ணீர் துளி சிதறுது. ஒரு குரல் அப்போ அவர் மனசில் ஒலிக்குது, மகராசி கையால் மனசார சாப்பிட்டேன், ச்சே மனசார அவளை பாராட்ட தவறிட்டனேன்னு. இப்படி தாங்க நம்மள பலர் இருக்கோம். கண் இருந்தும் பார்க்க தவறிடுறோம், காது இருந்தும் கேட்க தவறிடுறோம், வாய் இருந்தும் பேச தவறிடுறோம், மனம் இருந்தும் பாராட்ட தவறிடுறோம். மனமாற பாராட்டுங்க,

மனம் விட்டு பாராட்டுங்க, பாராட்ட தவறீராதங்க அப்படின்னு சொல்லி இன்றைய வானவில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். எப்பா இவ்வளோ தூரம் நீ சொன்னையே ஒரு விஷயம் நீ பண்ண மறந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பாராட்ட நீ தவறிட்டியப்பா அப்படின்னு இன்னையிலேருந்து ஒரு வழக்கம் வச்சுக்கலாமே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களை மனதார பாராட்டிடலாம், பங்கு பெற முயற்சித்த நேயர்களையும் பாராட்டிடலாம். பாராட்டிடுவோமே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுகள், நன்றிகள். எப்போ ஒன்று சொல்லுவேனே, அடுத்த வாரம் தலைப்பு, இந்த வாரம் தலைப்பு எதுவும் சொல்ல போகிறேன் அப்படின்னா அடுத்த வார தலைப்பை இன்றைக்கி சொல்லிடலாம். என்னென்னா வாங்கி குவிக்கிறோம், இதாங்க அடுத்த வார வானவிலோட தலைப்பு. வியாழக்கிழமை 9 மணிக்கு உங்களோட பேச நான் காத்திருக்கிறேன். பாராட்ட தவறிடாதீங்க, மனமாற பாராட்டுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் மயிலப்பன்.

பாராட்டு என்பது பணம் செலவில்லாத பரிசு. அதை பெறுபவருக்கு அதன் மதிப்பு அளவிட முடியாதது. நம்மை சுற்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்படியென்றால் நாளைக்கே அல்ல, இன்றே சொல்லிவிடுங்கள், நீங்கள் செய்தது அருமை என்று கூறி இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்தார் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். கணினியாக்கம் எஸ் செந்தில் சீதாராமன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லிசா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 116800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

0: கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையும் கானமும்.
1: சிறு புன்னகை ஒருவரின் முகவரி, அதில் கரைந்திடும் பிறர் மனம் அபகரி.
0: கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நனைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு. காலை முதல் இரவு வரை உங்களை நனைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது மழை பற்றிய ஒரு கவிதை. இந்த கவிதை 80களில் பெய்த மழையை ஞாபகப்படுத்தும் ஒரு கவிதையாக அமைந்திருக்கிறது. கவிதையின் தலைப்பே 80களில் ஒரு மழை. சாப்பிட்டு முடித்ததும் ஆரம்பித்தது மழை. ஓலை கூரை பொத்தான் வழி இறங்கிய சில்வர் ஃபால்ஸ்கள் அன்னக்கூடை கடலில் சங்கமித்தன. ரெக்கார்ட் நோட்டை பத்திரப்படுத்தினர் சிறுவர்கள். படுக்கும் பாயையும் தூங்கும் குழந்தைகளையும் பத்திரப்படுத்தினார்கள் பெண்கள். எரவாணத்தில் சொருகிய பாக்கியலட்சுமி பம்பர் சீட்டை பத்திரப்படுத்தினார் திண்ணையில் படுத்த பெரியப்பா. அவரவர் மழை, அவரவர் கனவு. இந்த கவிதை தந்திருந்தார் சென்னை அம்பத்தூர் கவிஞர் டோடோ. இப்படி நமக்கும் நமது பால்ய காலத்திலும் பள்ளி பருவத்திலும் பெய்த மழையின் நினைவுகள் ஞாபகம் இருக்கும். இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9245044.
12: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
13: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையின் தலைப்பு தேங்கும் எல்லாமும் சித்திரமாவதில்லை. கவிதை தந்திருக்கிறார் கவிஜி. காடுகளை அழித்துவிட்டு சிறகுகள் பூட்டுவது யாருக்கு? நதிகளை ரத்தமாக்கிய பிறகு வழி இல்லை ஊர்களுக்கு. வயல் வெளிகளெல்லாம் கட்டிடமானால் காலை மாலை மதியத்துக்கு செல்லும் கல்லுமா உணவு? வயல்வெளிகளெல்லாம் கட்டடமானால் காலை மாலை மதியத்துக்கு செல்லும் கல்லுமா உணவு? MBகளை ஏற்றிக்கொண்டு அண்ணன் தம்பிகளை இழந்ததை தலை குனிந்த தவமென செய்து

தகவமைப்பை மாற்றும் கவனம். எல்லாவற்றுக்கும் பதில் இஎம்ஐ என்றால் இல்லாமல் போவதொன்றுதான் லட்சியமாகும். சேனல் வழியே சமூகம் திருத்து, சேனல் வழியே சமூகம் திருத்து. மாறாக அதில் கோணல் மாணல் மேடை செய்தால் பேரன் மன்னிக்க மாட்டான். சாலையில் துப்புவது கேடு, வண்டியில் போக போக துப்புவது சாபக்கேடு. இனியாவது உணர்ந்து கொள், உயிர்காக்கும் சாலையிலும் கோயில் காண். விடிதலும் ஒரு நாள் முடிதலும் முகநூலில் என்றால் விடிதலும் ஒரு நாள் முடிதலும் முகநூலில் என்றால் முடக்கம் உனதுடலில், மயக்கம் உன் மனதில். தேங்கும் எல்லாமும் சித்திரமாவதில்லை, தேங்கும் எல்லாமும் சித்திரமாவதில்லை. அருமையான ஒரு விழிப்புணர்வு கவிதையை தந்திருந்தார் கவிஜி. கவிதையின் தலைப்பு தேங்கும் எல்லாமும் சித்திரமாவதில்லை.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 தேதி முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: இன்று முற்பகல் 11 நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும்.
9: லக்ஷ்மி காந்தனின் அவரவர் வானம் அவரவர் காற்று. லக்ஷ்மி காந்தனின் அவரவர் வானம் அவரவர்

காற்று எனும் தலைப்பிலான கவிதை உங்களுக்காக காத்திருக்கிறது. தாங்கும் அன்பிற்கும் ஏங்கும் அன்பிற்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. தாங்கும் அன்பிற்கும் ஏங்கும் அன்பிற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. எல்லோராலும் உணரப்பட்டும் அலட்சியப்படுத்தப்படுகிறது உண்மை. செயல்திறனற்ற உறுப்புகளை கொண்டு தனக்குத்தானே சுமையாகி போன சோகம் நிகழ வேண்டாம் யாருக்கும். செயல்திறனற்ற உறுப்புகளை கொண்டு தனக்குத்தானே சுமையாகி போன சோகம் நிகழ வேண்டாம் யாருக்கும். பிரியங்களை உதாசீனப்படுத்திவிட்டு கருணைக்காக கையேந்துகிறோம். எந்த திசையில் நின்றாலும் அவரவருக்கு அவரவர் வானம் அவரவர் காற்று. இது லக்ஷ்மிகாந்தனின் அவரவர் வானம் அவரவர் காற்று.

கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் அகிலன் அவர்களின் நின்று போன கவிதை. அகிலன் அவர்களின் நின்று போன கவிதை இப்போது பயணிக்க காத்திருக்கிறது உங்களின் ரசனைக்காக கோடை பண்பலையின் காற்றலை வழியே. உதிர்ந்து விழுகிற இலையின் நடனம் போல நிகழ்ந்து போகிறது உன் பிரிவு. உதிர்ந்து விழுகிற இலையின் நடனம் போல நிகழ்ந்து போகிறது உன் பிரிவு. அங்கேயே அப்போதே நின்று போன என் வார்த்தைகள் காத்திருக்கும் மறுபடியும் கவிதையின் சாலைக்கு அழைத்து போகும் உன் புன்னகையின் வருகைக்காய். அங்கேயே அப்போதே நின்று போன என் வார்த்தைகள் காத்திருக்கும் மறுபடியும் கவிதையின் சாலைக்கு அழைத்து போகும் உன் புன்னகையின் வருகைக்காய். இது நின்று போன கவிதை. இப்போது உங்கள் ரசனைக்காக பயணித்தது உங்கள் இதயவாசல் அருகே. தந்திருந்தார் அகிலன்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வசந்தன் கோ, சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். அமீர் அப்பாஸ் அவர்களின் அழைக்கவியலா பொழுதுகள், அழைக்கவியலா பொழுதுகள் என்னும் தலைப்பிலான கவிதை. அழைப்பு மறுக்கப்படும் அலைபேசிக்கு பின்னால் 1000 கதைகள். அழைப்பு மறுக்கப்படும் அலைபேசிக்கு பின்னால் 1000 கதைகள். பிரியங்கள் நிறமிழந்ததன் அடையாளமாக இருக்கலாம். விருப்பங்கள் நிராசையான துயரின் குறியீடாக இருக்கலாம். வார்த்தைகளில் வெளிப்பட்டு விடாத வன்மங்களின் எச்சரிக்கை உணர்வாகவும் இருக்கலாம். துரோகத்தை மறைக்கும் தருணமாக இருக்கலாம். சொற்களால் இட்டு நிரப்ப முடியாத சோகத்தின் நிகழ்வாகவும் இருக்கலாம். மரணத் தருவாயில் இருக்கலாம், மரணித்தும் இருக்கலாம். அலைபேசியால் அழைக்க முடியாத நபரை காலத்தின் அலைகள் கரை சேர்க்க கூடும். அலைபேசியால் அழைக்க முடியாத நபரை காலத்தின் அலைகள் கரை சேர்க்க கூடும். மௌனத்தின் வலி தாங்கவியலாத அப்பொழுதுகளில் வார்த்தைகள் வெடிக்கக்கூடும். மீண்டும் உரையாடல் தொடங்கலாம். எல்லோரின் அந்தரங்கத்தையும் அறிய நேர்ந்த அலைபேசி தண்ணீரில் தவறி விழுவதன் மூலம் தற்கொலை செய்கிறது. உலர வைப்பதன் மூலம் அதன் ஒத்துழையாமை இயக்கம் சில காலம் ஒத்தி வைக்கப்படுகிறது. அழைக்கவியலா பொழுதுகள். அழைப்பு மறுக்கப்படும் அலைபேசிக்கு பின்னால் இருக்கும் 1000 கதைகளை கவிதைகளாக தந்திருந்தார் அமீர் அப்பாஸ். கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களின் பயணம் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5.

0: மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: வசந்தன் கோ, சரி சரி,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையின் தலைப்பு விடை தேடும் வினாக்கள். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி வினாக்கள் பல நேரங்களில் எழுவதுண்டு. விடை தேடும் வினாக்கள் எனும் தலைப்பில் கவிதை தந்திருக்கிறார் கார்த்திகா. இடது கால் செருப்பை வலதிலும் வலதை இடதிலும் அணிந்து கொள்கிறார்கள். தண்டவாளமில்லா ரயிலை வானத்தில் பறக்க விடுகிறார்கள். மயிலிறகை புத்தகத்தில் மறைத்து குட்டி போட செய்யும் மந்திரம் புரிகிறார்கள். எனக்கு என யார் கை நீட்டினாலும் அப்படியே அள்ளி தந்து விடுகிறார்கள். இருக்கும் அரிசியை எறும்புக்கு உணவாக்கி ரசித்து நிற்கையில் தேவதைகளாகிறார்கள். தாளாட்டுகையில் பொம்மையோடு சேர்ந்து உறங்கி போகிறது இரவும். கபடமற்ற மனதோடு காண்கிறவர்களை சிரிக்க வைக்கும் இவர்களைத்தான் பின்னாளில் நீதிக்கு எதிராய் நிற்பவர்களாக இனம் காட்டி சிரிக்கிறது சமூகம். ஆமாம், அநீதியை எங்குதான் கற்றார்கள் இப்பிள்ளைகள், அநீதியை எங்குதான் கற்றார்கள் இப்பிள்ளைகள் என்று கேள்வியோடு முடித்திருக்கிறார் தன் கவிதையை கார்த்திகா.

கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் பிரேம பிரபா அவர்களின் புறத்தோற்றங்கள் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. ஏற்புடையதாக இல்லை, இயற்கையான என் இயல்புகளின் புறத்தோற்றங்கள் உனக்கு. ஏற்புடையதாக இல்லை, இயற்கையான என் இயல்புகளின் புறத்தோற்றங்கள் உனக்கு. மாறுதல் குறித்தோ சிறு மாற்றம் தேடியோ குறைந்தபட்சம் உன் ஒப்புதல் வேண்டியோ பிறவி குணங்களை வேண்டிய மட்டும் வெளிப்படாமல் பார்த்து கொள்கிறேன். மாறுதல் குறித்தோ சிறு மாற்றம் தேடியோ குறைந்தபட்சம் உன் ஒப்புதல் வேண்டியோ பிறவி குணங்களை வேண்டிய மட்டும் வெளிப்படாமல் பாதுகாத்து கொள்கிறேன். அனுசரித்தலின் அடிப்படை குணங்களென மூலக்கூறுகளை மாற்றி அமைத்ததில் முன்மொழியப்படுகிறேன் ஆகச்சிறந்த மனைவி என. அனுசரித்தலின் அடிப்படை குணங்களென மூலக்கூறுகளை மாற்றி அமைத்ததில் முன்மொழியப்படுகிறேன் ஆகச்சிறந்த மனைவி என. ஆகச்சிறந்த மனைவியாக வேண்டுமென்றால் சில அனுசரித்தல்களை அடிப்படை குணங்களாக கொள்ள வேண்டுமா? பிரேம பிரபா அவர்களின் புறத்தோற்றங்கள் எனும் தலைப்பிலான கவிதை உங்களுக்காக வலம் வந்தது காற்றலைகளில்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: That's right.
6: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
3: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன்கோ. சரி சரி, வசந்தன்கோ
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்தன்கோ.
7: தட்ஸ் ரைட்.
1: வணக்கம் நேயர்களே. ஒரு குரல், பல பாடல்கள், பல பாடல்கள், பல நினைவுகள். ஆனா அந்த நினைவுகளுக்கு பின்னால இருக்கிறது ஒரே ஒரு கலைஞர்.

0: காலம் கடந்தாலும் குரல் மாறாத ஒரு கலைஞரின் கான பயணமாக இது. கோடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல்கள். சில நடிகர்கள் திரையில நடிச்சுட்டு போவாங்க, சில நடிகர்கள் நம்ம மனசுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போவாங்க. அந்த வரிசையில் காதல், குடும்பம், நட்பு, பாசம் எல்லாத்தையும் தன்னோட இயல்பான நடிப்பால் நம்ம மனசில் பதிய வச்சவர் தான் நடிகர் முரளி. இதயம் முரளின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது அவருடைய திரைப்படங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த படங்களில் ஒழித்த இனிமையான பாடல்களும் தான். அப்படி மறக்க முடியாத பாடல்களை இன்றைக்கி நம்ம பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்களை பாட அழைக்கிறது கோடை பண்பலை 1.5. நிகழ்ச்சியில் உங்களோட அறிவிப்பாளர்கள் செல்வி கதிரேசன் மற்றும் ஜெயமேரி. நடிகர் முரளியின் திரைப்பயணத்துல ரசிகர் மனதில் இடமடிச்ச பாடல்களை பாட அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், பொதுவான நேயர்கள் 24 24 26, 290 333 என்ற எண்ணிலும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
1: வணக்கம் செல்வி.
0: வணக்கம் அக்கா.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் அக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமாக இருக்கும். பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சி நடிகர் முரளி அவரோட பாடல்களை பாடணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நேயர்களும் தயாராக இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: கானம் சொல்லும் தமிழ் இசை என் உயிரினும் மேலான 100.5 காலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப இந்த ரேடியோ கேக்குறதுனால தாங்க நான் உற்சாகமா இருக்கிறேன்.
1: சரி, என்ன பாடலுமா பாட போறீங்க?
2: இது முரளி நடித்த படங்க, காலம் எல்லாம் காதல் வாங்க.
1: சரி,
2: அதுல ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருப்பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதுல இருந்து பாடுறேங்க,
1: பாடுங்க.
2: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம், போதும் கண்ணே நீ நடத்தும் நாடகமே, தூங்கும் போதும் தூங்கும்

வாசம் மட்டும் வீசும் பூவே, வண்ணம் கொஞ்சம் தாட்டுவாயா, செந்தல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன், நான் தேடுகிறேன், தேடியுனை பார்த்து பார்த்து கண்கள்

0: ரொம்ப அழகாக பாடிட்டீங்கம்மா. நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்கள்.
2: திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் முத்து.
1: ஆ, முத்து. என்ன பாடலையா பாட போறீங்க இன்னைக்கு
2: நீங்கள்? இது கனவை கலையாத படத்துல வந்து கண்ணோடு கண்ணோடு வந்த காதல்

பேசும் காதல், வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள காதல், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்த காதல், உறவே வருக நெஞ்சில் மூஞ்சலாட வருக, கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், காதோடு காதோடு பேசும் காதல்,

0: கால் கொலுசி சங்கீதம் பாடாதா, உன் புன்னகையும் என்பான விடியாதா, நான் உன்னும் தூக்காடு நீங்க வழி இல்லையா, உறவே வருக நெஞ்சில் உண்டாட வருக.
1: நல்லா ரசிச்சு அழகா பாடுனீங்க. அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கங்க மேடம். கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
1: சுதா,
2: சுதா தங்கப்பன்.
1: என்ன பாடலுங்கம்மா பாட போறீங்க?
2: இதயத்துல படத்துல இருந்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா.
1: பாடுங்க.
2: தோன்றும் ஏழை தோன்றும், ஆனாலும் வாய் பேச இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும்.

0: ரொம்ப
1: அழகா பாடிட்டீங்க, நன்றிங்கம்மா சுதா.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
9: மூன்று 220க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
8: எலக்ட்ரோடெக் 2026.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.

0: வருகின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
5: That's right.

0: வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
2: நேரம் வந்து 11:19 ஆகிடுச்சு. பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கோம். இன்று ஒரே நபரின் பாடல்களோடு, அதாவது நடிகர் முரளி நடித்த படங்களிலிருந்து நேர்கள் வந்து பாடிட்டே இருக்காங்க. பூவிலங்கு திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் தான் நடிகர் முரளி. இப்போ அடுத்த நேயர் என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா?
3: வாங்க. வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: விசாலாட்சி.
3: விசாலாட்சி, எந்த ஊர்லேருந்துமா பேசுகிறீங்க?
4: பெருந்துறை வட்டம், நல்லாம்பட்டி கிராமம், ஈரோடு மாவட்டம்.
3: என்ன பாடலுமா பாட போறீங்க?
4: தஞ்சாவூர் மண்ணியெடுத்து.
3: பாடுங்கம்மா.
4: தஞ்சாவூர் மண்ணியெடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சழிந்த பொம்மை, அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சறிந்த பொம்மை, அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை.
2: அழகா பாடிட்டு இருந்தீங்க. மறந்து போச்சா?
4: பாடுவீங்க, நிறைய பாடுவீங்க, சிங்கர் தானுங்க.
2: சரி,
4: ஃபர்ஸ்ட் அறிமுகத்துல பயமா இருக்குதுங்க.
2: பாருங்க, இப்படி ஒரு சிங்கர் வந்து பயப்படலாமா? சரி, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. அடுத்த தடவை சரியா பாடிருங்கம்மா. நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: கருணாநிதி.
0: பழனியில இருந்து
1: கருணாநிதி.
0: கருணாநிதி,
2: என்ன பாடலுங்க பாட போறீங்க?
1: அது கீதாஞ்சலியிலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், துளி கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, முல்லை பூ போலே உள்ளம் வைத்தார், முல்லை உள்ளே வைத்தாயோ, என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாயோ, நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகல் என்று ஒன்று கிடையாது, அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது, இன்று காதல் பிறந்தனா என் வாழ்வில் சிறந்தனா, மணமாலை சூடும் நாள் பார்க்கவே, ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது, என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது, காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள்

0: தாயாக மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் துடித்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
1: ரொம்ப அருமையாக பாடிட்டீங்க கருணாநிதி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க. நேரம் வந்து 11:23 ஆயிடுச்சு. அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், மதுரை மாவட்டம் பொத்தக்கடையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
3: புஷ்பலதா, என்ன பாடலமா பாட போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: மனுநீதி படத்துல இருந்து
3: சொல்லுங்கம்மா.

0: பூத்து புழுங்குதே
1: நீ
0: வந்ததாலா,
1: வந்ததாலா
0: என் உள்ளங்கையிலே உலகம் வந்ததே உன்னை கண்டதாலா, ஒரு வானமில்லை பூமியில் கண்டேன் நீ வந்ததாலா, நான் காற்றில் ஏறியே நடந்து போகிறேன் உன்னை கண்டதாலா, படசாம் சூரியன் ஜன்னலை தட்டுதே கை போட்டதாலா, ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே நீ வந்ததாலா, என் உள்ளங்கையிலே உலகம் வந்ததே.

0: சுகமா சுகமா சுகமா தேனூரும் இதழ் சுகமா நான் தீண்டாத இடம் சுகமா நீ எனக்காக நெய்கின்ற வெக்கங்கள் சுகமா சுகமா.
1: பாடல வந்து நல்லா உற்சாகமா பாடுனீங்க, கேக்குறது வந்து நல்லா இருந்துச்சு. நன்றிங்கம்மா.
0: நன்றி மேடம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: பாட்டி, கொல்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: நேரம் 11:31. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள் நடிகர் முரளியோட பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. இணைப்பில் வருகின்ற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம்மா.
9: நான் பொய்கை ஊராட்சி கல்லாம்புலி இருந்து பேசுறேன்.
8: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
10: எந்த மாவட்டங்க?
9: தென்காசி மாவட்டம்.
10: தென்காசி. பேர் சொல்லுங்கம்மா.
9: பேர் நாகலட்சுமி. கள்ளம்புள்ளி பொய்கை ஊராட்சியில இருந்து பேசுறேன்.
10: சரிங்கம்மா, என்ன பாடல் பாட போறீங்க?
9: ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, கூத்தாட நெஞ்சு காத்தாட, குளிக்குது ரோஜா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து.

0: பீமாக வந்தேன் தாம்பாகவே. உன் வீட்டில் நேரம் ஆளில்லையே, ஓடாதே பெண்ணே நான் தேலில்லையே. அடி செவ்வாழையே உன் வீட்டு செவ்வாழை, என் கைகள் பட்டாளே உளை ரெண்டும் தள்ளாதோ பாமுள்ளையே. ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிச்சிது ரோஜா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து.
1: அருமையா பாடிட்டீங்க நாகலட்சுமி அம்மா, நன்றிங்கம்மா.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: பேர் சொல்லுங்க.

0: நிர்மலாம்மா, நீங்கள் பாடின பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அதாவது பால் நிலவுக்கு பதிலாக பண்பலை போட்டு பாடினீங்க இல்லையா,
1: ஆமாங்க
0: ரொம்ப
1: மேடம்.
0: அருமையாக இருந்துச்சு. நன்றிங்கம்மா. அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பன்மலையின் ஒரு பிள்ளையிலிருந்து பாட்டு பாட்டாளம் என்று ஒரே நபரின் பாடல்களோடு நடிகர் முரளி நடித்த படங்கள்லேருந்து நேர்கள் வந்து பாடல்களை அருமையா அழகா பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கம் மேடம்.
4: பேர் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
3: மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: ரொம்ப நலமா இருக்கும். என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
4: நான் பாடுறேன்

0: உங்களுடைய இணைப்பு வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அழகா பாடுறீங்க, அது கேட்க முடியல சரியா. மாரியம்மாள்
1: அப்படியா மேடம்? இப்போ கேட்கா மேடம்?
0: ஆ இப்போ பாடுங்க பாப்போம்.
1: இப்போ வேற பாட்டு பாடுறேன்.
0: வேற பாட்டா? ம், பாடுங்க.
1: தஞ்சாவூர் மண்ணி எடுத்து.
0: அது பாடிட்டாங்களே, நிகழ்ச்சி கேட்டிங்களா மாரியம்மாள்?
1: நான் 11:30 தான் வந்தேன்.
0: அந்த பாடல் வந்து பாடிட்டாங்க.

0: அழகாக பாடிட்டு போயிட்டாங்க மாரியம்மாள். அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். அம்மா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கம்மா.
1: நிகழ்ச்சியில என்ன பாடலையா பாட போறீங்க?
2: அம்மா, அந்த பூவிளங்கு படத்துல இருந்து.
1: சரிங்கய்யா.

வேர்வை வரும் முத்து முத்தா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா.

0: தீ விழுந்தது போலாச்சு, காணாதது கண்டு உடம்பு மூளாச்சு, இரு கண்ணுக்குள்ள தீ விழுந்தது போலாச்சு, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா என்னாவது, கண்ணியேனோ நிழலடிச்சிருச்சு.
1: அழகா பாடுனீங்க,
0: ஜன்னல் திறந்துருச்சு.
1: ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு.
2: அடுத்த நீருக்கு வணக்கம். நேரம் வந்து 11:47 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம், இருக்கோம்.
2: உங்களுக்கும் வணக்கம, பேர் சொல்லுங்க.
3: ராணி தேனியரன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: பக்கத்துல இருக்க சகோதரி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல்மா பாட போறீங்க நீங்க? எனக்கு
3: சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து பாடுறோம்.
1: பாடுங்கம்மா.
3: ஜோடி நல்ல ஜோடி எங்க மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, ஆடி விளையாடி வரும் அம்மன் கோயில் தேரு, நல்ல குலபதிய பெற்று எடுத்த வாணி மகராணி. ஜோடி நல்ல ஜோடி என்னுடைய எங்க மாப்பிள்ள பொண்ணையும் பாரு. அவ்வளவுதான்.
2: ரெண்டு லைன் கூட முடிச்சிட்டீங்க.
3: அவ்வளவுதான்.
2: சரி, நன்றிங்கம்மா.
3: நன்றி நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: நேரம் வந்து 11:54 ஆயிடுச்சு நிகழ்ச்சி.

0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்பில் காத்திருக்கும் மடத்தனியருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாடலுமா பாட போறீங்க?
1: ஒரு ஜீவன் அழைத்தது.
0: அந்த பாடல் பாடிட்டாங்க
1: மேடம். எங்க அக்கா வீட்டு பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுங்க மேடம். ஸ்ரீதேவி நந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க.
0: கோடை பண்பலையின் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஒரு ஜீவன் அழைத்தது அந்த பாடல் பாடிட்டாங்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி பாடுங்க.
1: துள்ளி திரிந்ததொரு காலம்.

0: காலம். நன்றிங்க மேடம்.
1: அம்சவேணி அம்மா குரல் வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது, பாடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். நன்றிங்கம்மா, அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: சகோதரிகள் இருவருக்கும் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேலின் இனிய முற்பகல் வணக்கம்.
1: உங்களுக்கும் வணக்கம்.
2: புதுவசனம் திரைப்படத்திலிருந்து போடு தாளம் போடுங்க.
1: ம், பாருங்க.
2: ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் போடு.

0: கொண்டாடு, எதிலும் இடைஞ்சல் வந்தால் எதிர்த்து நின்று முன்னேறு. வாலிபம் என்பதே இன்பமாய் வாழவே, போடு போடு போடு தாளம்போடு, தத்திக்கின்ற தக்க திமித்தோ நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது போடு, தாளம்போடு நாங்க பாடாத தெம்மாங்கு எது எது எது எது.
1: ரொம்ப இனிமையா பாடி முடிச்சிட்டீங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

நடிகர் முரளி நடித்த பாடல்களோடு பயணித்த பாட்டு படலம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு இசை பயணத்தில் சந்திப்போம். அதுவரை பாட்டு படலம் சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெயமேரி மற்றும் செல்வி கதிரேசன். இனி கேட்கலாம் மகளிர் நேரம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவேக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாடா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. கோடை பண்பலை 100.5 மகள்

நீரத்தில் இன்று கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில சகோதரிகள் அறிமுகமாக 2442 9 290 333 அனைத்து சகோதரிகள் 2442426 வரலாம். உன் இணைப்பிற்கு 0452 உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய உபகரணங்கள் என்ன பாரம்பரிய உபகரணங்களாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அடாங்க, சமையல் பயன்பாட்டுக்கு அந்த காலத்தில் நம்ம அம்மாவங்களோ பாட்டிகளோ எந்த முறையில் வந்து சமையலுக்கு சில பாத்திரங்களோ இல்லை பொருட்களோ பயன்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலையின் 1.5 மகளிர் நேரத்தில் என்று கண்டுபிடி 12:12 ஆயிடுச்சு. நம்ம வந்து எண்கள் சொல்லியிருந்தோம், மறுமுறையும் சொல்கிறோம். அலைபேசி எண் 94-87-07-44-48 94-87-07-44-48 மற்றும் ஒரு இலக்கம் 96-55-24-24-29 இணைப்பில் பழுது. அதனால் இந்த எண்களில் தொடர்பு கொண்டு சகோதரிகள் பங்கு பெறலாம். வருக வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கும்மா.
11: யார் பேசுறீங்க?
12: வாங்கல் இருந்து
11: ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிமா, எப்படி வாங்கல் எப்படி இருக்கு? வரும்போதெல்லாம்
12: நான் ஓடாத அளவுக்கு இருக்கு. என் சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம்.
11: தெரியும் தெரியும்.
12: அந்த ஊருக்கு ஓடாத அளவுக்கு இருக்குமா?
11: அப்படி சொல்றீங்களா, ஓடாத அளவுக்குன்னு?
12: சரி,
11: கண்டுபிடிக்கலாங்களா? வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஓட்ட பந்தயம் தானே? எதிர்பார்க்காத நேரத்துல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பந்தயம்,
12: உண்மைதானே?
11: அந்த வினோத பந்தயத்துல நாமெல்லாம் ஏன் ஓடுறோம் தெரியல, எதுக்காக ஓடுறோம் தெரியல, எப்படி ஓடுறோம் புரியல. ஆனா ஓடணும், அதான் நம்மளோட உடம்புக்கு நல்லது. அப்படிதானே? சரிங்க, கண்டுபிடிக்கலாமா? இப்ப சமையல் அறையில நம்ம பயன்படுத்துற பொருட்களா இருக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த பழமைக்கு மாறி இப்ப அதை நம்ம பயன்படுத்துவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து அதிகமா வந்து அந்த காலங்கள்ல நம்மளுடைய உடல்நலம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, மனநலம் சார்ந்து பயன்படுத்திய சில பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப எளிமைதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட தான் இருக்கும். ஏன்னா நம்ம சென்ற வாரம், அதற்கு முந்தைய வாரம் எல்லாமே வந்து பண்டைய கால அரசர்களுக்கு தூது, அரசர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா பண்டைய
12: காலத்தில்.
11: அந்த வரிசையில் இந்த வாரம் வந்து சமையல் பயன்பாட்டில் இந்த உபகரணங்கள். சரி, ராஜேஸ்வரிக்கு சொல்லலாமா? ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வந்து சமைக்கும் பாத்திரங்களில் சொல்லலாமா?
12: சமைக்கும் பாத்திரமா?
11: 5 எழுத்து.
12: மண்ணில் செஞ்சதாமா?
11: ஆமாங்க.
12: அடுப்பு நம்ம எரிக்கிற பொருளா, இல்லைன்னா நம்ம சமையல் சாப்பாடு செய்யற பாத்திரமா?
11: சமையல் செய்ய

0: சமைக்கும் பாத்திரங்கள் நம்மளுடைய உணவுக்கு தேவையான, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதில் செய்யலாம். ஆமா, இருந்தாலும் நாங்க 10 கேள்வி கேட்டுட்டு தான் பதிலா சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. மண் சட்டின்னு சொல்லலாமா? மண்பானம் சொல்லலாமா? சுவைய சொல்றத விட அதனுடைய சத்துக்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே தக்க வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அந்த மண்பானை மண் சட்டி. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதான். ஏதோ சொல்றாங்கப்பா, நம்மளும் இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு முழுமையான சத்துக்களை வந்து அப்படியே தக்க வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த மண் பாத்திரங்கள். அது வந்து சம்மந்தப்பட்டது. அதை வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம். அப்பெல்லாம் வந்து சத்துள்ள உணவுகள் தான் சாப்பிட்டோம், அதனால எதில் போட்டு சாப்பிட்டாலும் அந்த சத்துள்ள உணவுகள் தான் நமக்கு கிடைச்சது. ஆனா இப்ப சாப்பிடுற உணவுகள் அப்படி கிடையாது. சிறப்புங்க, நன்றிங்க.
1: நன்றிமா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
5: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 PM தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சிவகங்கையோட சிறப்புங்கிறது
1: வந்து வேலுநாச்சியார் வாழ்ந்த நாடு, ஆழ்ந்த இடம். அதே மாதிரி ஆத்தங்குடியில வந்து நிறைய பிரகாசமான கல்லு,
0: மரக்கடை
1: என்ன
0: சிறப்பு? இப்ப நாங்க கொடைக்கானல் இருக்கோம்னா நிறைய இடங்கள் இருக்கு. கொடைக்கானல் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு சின்ன சிறப்பு வச்சிருக்கோம்.
1: வந்து தொழில் சிறப்பு இருக்கு, மரக்கடை இருக்கு, தேங்காய் கடை செய்யறது, அப்புறம் நல்ல உயர்ந்த வீடுகள் இருக்கு. ஆத்தங்குடியில இருந்த சிறப்பு, அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தை பிள்ளையார் பட்டி, குன்றக்குடி.
0: ஆத்தங்குடி பேரே நல்லா இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா,
0: ஆத்தங்குடி சத்யவாணி அம்மா.
1: ஆமாம்,
0: சரி. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த சமையல் கட்டில், சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாரம்பரிய உபகரணங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அரைக்கிறதா இருக்கட்டும், இடிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு சொல்லுவோமா? சரிங்களா, வாங்க. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு அந்த சமைக்கிற பாத்திரத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் அரைக்கவும் பயன்படுத்தலாம், இடிக்கவும் பயன்படுத்திக்கலாம். ஐந்து எழுத்துச்சொல்.
1: அப்படியா? அது வந்து இது என்ன வடிவத்தில் இருக்கும்?
0: தட்டையாக இருக்கும்.
1: எப்படி கட்டையா இருக்குமா?
0: தட்டையாக இருக்கும்.
1: அப்படியா? அது வந்து அதாவது வந்து ஒரு கலர் இருக்கா? அதுக்கு ஏதாவது
0: கல்லுல தாங்க இருக்கும். கல்லு கலரு,
1: கல்லு கலர்ல இருக்கும். அதுல ஏன்னா கல்லுல வந்து ரெண்டு பயன்படுத்துற பொருள் இருக்கு, அதனாலதான் அதை
0: கேக்குறேன்.
1: அதனுடைய வடிவத்துக்கு வந்து ஏதாவது வந்து கலரு அந்த மாதிரி எதுவும் ரெண்டு பொருள் சேர்ந்து செய்யறதா?
0: எப்பயுமே இது இரண்டும் சேர்ந்ததாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஐந்து எழுத்து சொல் வந்து தட்டையா இருக்கும், அது வந்து கல்.
1: கல்,
0: சரிங்களா?
1: அம்மிக்கல்.
0: ஆ, சொல்லிட்டீங்களா? ஐந்து எழுத்து இல்லைங்களா? உங்களுக்கு வழக்கம் இருக்கா? இப்பயும் சரியான பதில் தான், அம்மிக்கல் தான்.
1: கண்டிப்பா நான் எல்லாம் செய்வேன், இப்ப கூட பூண்டு மிளகாய் எல்லாம்
0: உடைச்சிருவேன்.
1: ரொம்ப அதானே அந்த காலத்துல எல்லாமே பயன்படுத்தணும், இப்ப தானே மத்த பொருட்கள்லாம்.
0: அப்பயும் பாருங்க, பூண்டுவும் மிளகாயும் மட்டும்தான் நுணுக்கிக்குவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை சாப்பிட்ட அந்த இட்லி தோசையெல்லாம் இப்பதான் தினம் தினம், அது ரெண்டு
1: வேளை. தீபாவளி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இட்லியே பெரும்பாலும் பாக்குறது
0: பார்க்க முடியும், அப்பதான் பார்க்க முடியும். எவ்வளவு வசதியான வீடுகளா இருந்தாலும் தினமும் அந்த உணவு அப்படின்றது ரொம்ப ரேர் தான். அம்மிக்கல் ஆட்டுக்கள் பயன்படுத்த ஆசை இருக்கு, பயன்படுத்துவேன் ஒரு நாள். நன்றிங்கம்மா,
1: வாங்க ஒரு நாள் செஞ்சு தரேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இப்படி உள்ளவர்களுடைய கையால சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சாப்பாடு முக்கியம் ஐயா. நன்றிங்கம்மா.
2: நான் ஆந்தகுடி இளையராஜா, கிராமிய பாடகர்.
3: அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன், அடியே ஒன்ன பார்த்ததுமே.
2: மலைகளின் இளவரசி, மனம் கவர்ந்த பண்பலையே, உலகறிந்த நிகழ்வுகளை உறக்கச் சொல்லும் உரிமையின் பொக்கிசமே, செவியோடு ஸ்நேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றை.
3: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
2: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு தரணி எங்கும் பெரும் புகழ் கொண்டு பல்லாயிரம் ஆண்டு நீ வாழ வேண்டுமென இந்த கிராமத்து பாட்டுக்காரனின் வாழ்த்துக்கள்.

0: எலக்ட்ரோடெக் 2026.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9245044.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நிமிடம் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. இன்னைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சியில சமையல்ல பயன்படக்கூடிய பாரம்பரிய உபகரணங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். வருக வணக்கம்.
11: மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
10: பாத்திமாமா, எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்கும். எப்படி இருக்கு கோத்தகிரி?
11: கோத்தகிரி மேகமூட்டமா இருக்கு.
10: கண்டுபிடிக்கலாங்களா?
11: ஹலோ,
10: கண்டுபிடிக்கலாமா ஃபாத்திமாமா? 4 எழுத்து சொல்.
11: சமையலுக்கு எப்படி பயன்படுது?
10: சமையல் செய்வதற்காக பயன்படுது. அதை வந்து சமையல் செய்வதற்கான பொருட்களை தயாரிக்க பயன்படுது.
11: கத்தி போல இருக்குமா?
10: கட்டை போல இருக்கும்.
11: கட்டையா
10: சொல்லிட்டேனா?
11: இல்ல, எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
10: நீளமா இருக்கும்.
11: காய்கறிகளை நறுக்க முடியுமா? அதெல்லாம்
10: ஆஹா, நறுக்க முடியாது.
11: நீளமா இருக்கும்.

0: எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
1: நீளமா இருக்கும்.
0: காய்கறிகளை நறுக்க முடியுமா அதெல்லாம்?
1: ஆஹா, நறுக்க முடியாது.
0: அது வந்து அதுக்கு தேவைப்படுவது எரிவாயு எதுவும்
1: தேவைப்படணும்? தேவைப்படாது.
0: நீளமா இருக்கும். கரண்டி மாதிரி இருக்குமா?
1: ரொம்ப நீளமா இருக்கும்.
0: துடுப்பு?
1: துடுப்புங்களா? துடுப்பு அந்த காலத்தில் ஒரு சமையல் பயன்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்தினாங்க?
0: கழிக்கின்றதுக்கு.
1: ஓ, அந்த துடுப்பை சொல்கிறீங்களா? அதுக்கு பேர் துடுப்பா? ரொம்ப பெருசாக இருக்குங்களா கழிகின்றதுக்கு?
0: மரத்தால் இருக்கும்.
1: அப்படியா? நான் துடுப்பு அப்படின்னா அந்த போட்டு ஓட்ட பயன்படுத்துவாங்கல்ல, அதுதாங்க நான் துடுப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். துடுப்பு போட்டு படகு போடும் இல்லையா?
0: இல்லை, களி கிண்டுவீங்க. எதில் கிண்டுவாங்க?
1: அப்படியா? கரண்டியில் கிண்டுவாங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அது துடுப்புன்னு சொல்வாங்களா? கரண்டின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். கழிகின்ற துடுப்பு கொண்டு வானா சொல்லுவாங்க?
0: ஆமா, நாங்க
1: அததான் அததான் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன்.
0: அது என்ன உலோகம்? என்ன உலோகம்?
1: இரும்பு இருக்கும், மரமும் இருக்கும்.
0: மரம்
1: இணைந்து இருக்கும். சரி, யாராவது சொல்றாங்களான்னு கேட்போமா? ஒரு மணி நேரம் நம்ம யோசித்துக்கிட்டே தான் இருப்போம். நன்றிங்க.
0: நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 12:41. இன்றைக்கி வந்து நம்ம சமையலுக்கு பயன்படக்கூடிய பாரம்பரிய உபகரணங்களை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஃபாட்டிமா நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட குழுவாக கேட்டாங்க, ஆனாலும் பதில் வரலை. வருக, வணக்கம். வணக்கம்மா.
5: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொப்பனாவத்துலேருந்து பவுனசாமி பேசுகிறேங்க மேடம்.
4: பவுனம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: அனைவரும் நலமாக இருக்கமா. பேர்லேயே பவுன் வச்சுருக்கீங்க, சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். அழகாக இருக்கு பவுன் தாய் அம்மா. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
5: என்னங்க மேடம்,
4: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: வீட்டிலே இருக்கீங்க மேடம். இல்லத்தரசியா?
4: இல்லத்துக்கு அரசி. தேனி எப்படி இருக்குது? மப்பு மந்தாரமா இருக்கா?
5: இல்லைங்க மேடம்,
4: வெயில் அடிக்குதா?
5: வெயில் காத்து கொளுத்திக்கிருக்கு.
4: சரி, கண்டுபிடிக்கலாங்களா? கேட்டீங்களா வானொலி?
5: சொல்லுங்க மேடம்.
4: 4 எழுத்து சொல்.
5: அது எதுக்கு உபயோகமாகும் மேடம்?
4: அதாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, உணவுப் பொருள்களை தயாரிக்க அது ஒரு விதத்தில் வந்து பயன்படும். அது சாப்பிட நம்மளுக்கு
5: தேவைன்னா?
4: ஆஹா, இல்லை.
5: அப்படின்னா அந்த கிண்டி விடுறாங்க மேடம்?
4: அதுவும் கிடையாது. நீளமாக இருக்கும்னு சொல்லிட்டேன் நான்.
5: அப்ப அந்த காய் இருக்குதுதாங்க மேடம்?
4: காய் இருக்கிறது கிடையாது, கொஞ்சம் நீளமா இருக்கும். அதுல வந்து மரத்தால் ஆனதுதான். அதுல வந்து இரும்பும் சிறிதளவு சேர்க்கப்பட்டிருக்கும்.
5: அந்த கடையிறதாங்க மேடம்?
4: மத்து சொல்றீங்களா? மத்து 3 எழுத்து தானே அந்த மத்து? சரி, மத்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்?
5: அது பருப்பு கடைவாங்களா மேடம்?
4: பருப்பு கடைவோம். நம்ம வேற என்ன கடைவோம்? மரம் மத்து வச்சு கீரை கடையுமா? மோர் கடைகிறதுக்கு அந்த மத்தும் கடை கோளும் இருக்கும் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து மோர் கடையலாமா? அதுதான் சொல்றேன், அந்த மோர் கடைகிறது வந்து மத்து கடைக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அது வேற மாதிரி இருக்கும், இப்படி உருட்டி உருட்டி கடைகிறது. பருப்பு கடையிற மத்து கீழே வந்து பந்து மாதிரி இருக்கும், மேல குச்சி மாதிரி இருக்கும். அப்ப அந்த மத்துலயே அந்த மேல இருக்க குச்சி எடுத்துக்கங்க, அது கொஞ்சம் பெரியதாக இருக்கும், நீளமாக இருக்கும். அது என்னவா இருக்கும்? வேற ஏதாவது கேளுங்க, இல்லட்டா பதில சொல்லிடுறேன். சொல்லிட்டு நமக்கே நாம பாட்டு
5: போட்டுக்கலாம்.
4: பாரம்பரிய கொழுக்கட்டை எல்லாம் இப்ப வந்து விளம்பரம் கேட்டோம் இல்லைங்களா, அந்த மாவை கூட தயாரிக்கலாம். அதில்
5: இடிக்குதுதாங்க மேடம்?
4: இடிக்க பயன்படும்.
5: உலக்கையாங்க மேடம்?
4: அப்படி கேட்டு பதில சொல்லுங்க. உலக்கதானா? உலக்கை
5: இடிக்க, மாவு இடிக்கிறதுக்கு அதுதான் மேடம்.
4: பதிலும் நான் தான் சொல்லியிருக்கேன், அதனால தான் நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படி தானே பவுனம்மா?
5: உலக உரலில் அரிசியை போட்டு
4: மாவு இடிக்க, நெல் குத்தெல்லாம் பயன்படும் இல்லைங்களா. இடிச்ச பச்சை அரிசி அப்படி வருமா? நீங்க இப்ப பயன்படுத்துறாங்களா உங்க ஊர் சைடு?
5: எங்க வீட்டுல இருக்குங்க மேடம்.
4: உங்க வீட்டுல இருக்குது?
5: பயன்படுத்துறீங்களா? அம்மிலேயே அரைப்பேன், அடுப்புலயே ஜோராக்குவேன், மஞ்சள் ஜோராக்குவேன்.
4: இப்ப எல்லாம் அதை ஒரு சிலர் வந்து மூளையில தூக்கி வச்சிடறாங்க, சாஸ்திரத்துக்கு போட்டு தாண்டு, அதுக்காக மட்டுமே

0: வாழ்க்கையை பயன்படுத்தணும், போடு அங்கனக்குள்ள நிலவாசப்படியில போட்டு வச்சிருவோம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? இல்லாட்டினா ஒரு வீட்டோட மூலையில போய் உலக்கை இருக்குது, இதுக்கு பேர் தான் உலக்கை, இது பயன்பாட்டில் இருந்தது, இருக்குதுன்னு சொல்ல வர முடியல, இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்குது. உலக்கையில் அந்த மாவை நினைய போட்டு அது ஊறும் ஊறாமலும் அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதில் போட்டு இடிப்பாங்க பாருங்க, அந்த சுவையே தனி இல்லைங்களா? அதில் செய்கிற எந்த ஒரு மாவு பொருளாக இருந்தாலும் இடித்து செய்கிற
1: பொருள் கடலப்பருப்பு கருப்பிச்சு போட்டு மாவு கூட போட்டு இடித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க,
0: அவ்வளோ ருசியாக இருக்கும். நன்றிங்கம்மா உலக்கை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: மாயவளை நீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
6: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து லா என்போர்ஸ்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளால மீட்கப்பட்ட பொருட்கள் பத்திலும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மத்திய அரசு நடவடிக்கையால காக்கப்பட்ட மக்கள் பணம், அதாவது சைபர் மோசடியில் இருந்து காக்கப்பட்ட பணங்கள் மற்றும் சைபர் மோசடிகளுக்கு எதிராக மத்திய அரசு செய்த நடவடிக்கைகளை பத்தி பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் வந்து சைபர் மோசடிகளை தடுக்க வந்து மத்திய அரசாங்கத்தால 3700 வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதாவது சைபர் மோசடி எனப்படும் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக கடந்த 5 பெறப்பட்ட 32.80 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள்ல வந்து பணம் மட்டுமே வந்து 100.158 வந்து மீட்கப்பட்டிருக்கு. அது போல வந்து மோசடிக்காக உருவாக்கப்பட்ட 3718 மொபைல் போன் செயலிகளும் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்களோட பணத்தை பாதுகாக்க வந்து I4C எனப்படும் தேசிய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் வந்து செயல்பட்டு வருகிறது. இதன் கீழே வந்து என்ன பார்த்தோம்னா, இணைய வழி நிதி மோசடிகளை உடனடியாக தெரிவிக்க வந்து 2021 வந்து சைபர் நிதி மோசடி புகார் மற்றும் மேலாண்மை அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. இது இல்லாம I4C-ம்பாங்க, அது கீழே வருது. நிதி மோசடி புகார் மற்றும் மேலாண்மை அமைப்பு செயல்பட துவங்கி கடந்த 5 பார்த்தோம்னா 32.80 லட்சத்திற்கு மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டிருக்கு. அதுல வந்து பெரும்பாலான புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க இதுவரைக்கும் வந்து 11,158 அதிகமான மக்கள் பணம் சைபர் மோசடி நபர்களிடம் செல்வது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கடந்த 30 வரைக்கும் வந்து இணைய மோசடிக்காக உருவாக்கப்பட்ட 3718 மொபைல் போன் செயலிகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கு. அது போல வந்து மேலும் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த தகவல் அடிப்படையில வந்து சைபர் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 15.75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் மற்றும் 5.77 லட்சம் மொபைல் போன்கள் உள்ளிட்ட சாதனைகளோட IMEI நம்பர்களும் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சைபர் குற்றங்களில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் அடையாள விவரங்களை சேகரிச்சு அதைய பதிவு செய்து சந்தேக நபர் பதிவேடுன்னு கடந்த 2024 செப்டம்பர் 10 தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைந்து வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த 30 வரைக்கும் வந்து வங்கிகளிடம் பெறப்பட 30.48 லட்சத்திற்கு மேற்பட்ட சந்தேக நபர்களோட விவரங்களை

0: வந்து இந்த பதிவேட்டுல வந்து ஏற்றி இருக்காங்க. அதே போல வந்து மோசடி பணத்தை வந்து மாத்துறதுக்கு பயன்படும் 32.08 லட்சம் வங்கி கணக்குகளும் வந்து கண்டறிந்து அந்த பதிவேட்டுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. சோ இதன் மூலம் பார்த்தோம்னா 25,698 கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தேக பரிவர்த்தனைகள் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளன. சைபர் மோசடி புகார்களை கையாள்வதில் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவதற்காக இந்த அமைப்புக்கான விரிவான வழிகாட்டி நடைமுறையை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. மோசடியில் இழந்த பணத்தை விரைவாக மீட்கும் வசதி, வங்கி கணக்குகளை முடக்குவது மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு தடை கோருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்க்கும் வசதி கடந்த ஏப்ரல் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சோ இதெல்லாம் நம்மளோட மக்களோட நன்மைக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்காங்க. சோ சைபர் மோசடிகள் குறித்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வுகளையும் வந்து குறுஞ்செய்தி மற்றும் மொபைல் போன் அழைப்பின் மூலம் வந்து பிரச்சாரங்களையும் வந்து சமூக வலைதளங்கள் வானொலியிலும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஒருங்கிணைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருங்கிணைப்பால வந்து சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோ நம்மளும் வந்து இந்த நேரத்துல வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம். சைபர் குற்றங்களுக்கு வந்து புகார் தெரிவிக்க வந்து 1930 என்ற நம்பர்ல வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அந்த நம்பர்லயும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இல்ல எஸ்பி ஆபீஸ் மற்றும் கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம். சோ நம்ம சேஃபா இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கோடைஃபம்
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். மகளிர் நேரத்தில் கண்டுபிடி மீண்டும் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. இனி கேட்கலாம் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு தரபிரமாறு சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சும் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. காலம் கடந்தாலும் காதல் குறையாத பாடல்கள், வருடங்கள் கடந்தாலும் மனதை விட்டு நீங்காத பாடல்கள், உங்கள் நெஞ்சில் ஒளிந்து கிடக்கும் நேற்றைய இனிய நினைவுகளின் இசைப்பயணமாய் உங்கள் நினைவுகளின் கதவை திறக்க இன்றும் இனிமையாக வளம் வர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வி கதிரேசன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரகசிய போலீஸ் 115. 1968 வெளிவந்த இத்திரைப்படத்தை இயக்கியவர் P.R. பந்தலு. என்ன பொருத்தம் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருப்பூர் தாராபுரம் நாடார் தெரு, துரைராஜ், பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி. இப்பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் P.சுசிலா.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீருவேன். என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: பொழு
1: என்ன பொருத்தம்?

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் எஸ் ஏ நடராஜன் இயக்கத்தில் 1955 வெளியான திரைப்படம் நல்ல தங்கை. இத்திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் திண்டுக்கல் கொடைரோடு, ஏட்டுநாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சயவேல், சிவமணி.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் 1:14 நிமிடத்தில். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அக்கா தங்கை. எம் ஏ திருமுகம் இயக்கிய திரைப்படம் 1969 வெளியானது. குருவிகளா என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஈரோடு பெருந்துறை ஆயி கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார். சங்கர் கணேஷ் இசையில் இப்பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஆ மருதகாசி.
4: உல்லாச குருவிகளா, தாரிகளா, பதில் கரு

0: ஏழரை புரந்தது
1: ஏன், காப்பி குடிப்பது ஏன்,
0: பவுடரும் ஏன் ஏன் ஏன் அகட்டி

போனது போகட்டும் வா வா வா போகும் வழி ஒன்றுதான் குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளா.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீ வர வேண்டும் என்ற பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேயர்கள் கோயம்புத்தூர் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி. சி வி ராஜேந்திரன் இயக்கிய ராஜா என்ற திரைப்படம் 1972 வெளியானது. பாடலுக்கு வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலுக்கு இனிய குரல் கொடுத்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.
1: ராஜா
2: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
4: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
3: எலக்ட்ரோடெக் 2026.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேரம் 1:23 காலத்தை வென்ற கானங்களை ரசித்துக் கொள்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. எம் ஏ திருமுகம் இயக்கிய தனிப்பிறவி என்ற திரைப்படம் 1966 திரைக்கு வந்தது. இப்படத்திலிருந்து நேரம் நல்ல நேரம் என்ற பாடலுக்காக காத்திருக்கும் இசை உள்ளம் தர்மபுரி பாலக்கோடு பாபா ஜான். இந்த பாடலுக்கு சொல் வடிவம் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். இசையில் கே வி மகாதேவன், குரலில் காலத்தை வென்ற கூட்டணி டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.

0: குடைப்பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முதல் முழு நில வண்ணத்தமிழ் திரைப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் பி ஆர் பந்துலு இயக்க 1959 இத்திரைப்படம் திரைக்கு வந்தது. டக்கு டக்கு என்ற கானத்தில் மனம் கரைக்கும் இசை உள்ளங்கள் கரூர் ராயனூர் மனவை சாகுல் ஹமீது, அப்துல் ரஹீம், முகமது மீருன், ஆமீனா. ஜி ராமநாதன் இசைக்கு வார்த்தை அணிவித்த பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம். பாடலை தங்களது குரல்களால் மெருகூட்டியவர்கள் எஸ் வரலட்சுமி, பி சுசிலா மற்றும் ஏ பி கோமலா.

0: சொல்லம்மா.
1: அடே, சொல்லிவிட்டாளே.
0: ஆமா, அவளுக்கு இப்போதுள்ள அனுபவம் ஆயிற்று அது. சரி சரி மகாராணி, இப்போது நானும் இளையராணியும் சேர்ந்து விடுகதை போடுகிறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
1: சரி

0: போதும் போதும் போதும் போதும் போதும், அவர்கள் ஆடியதோடு நிற்கட்டும். நல்ல வேளை, என் மனைவி ஆடுவதற்குள் நான் ஓடி வந்து அவளுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி

0: கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

1:35 நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி 1975 வெளிவந்த வைர நெஞ்சம் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் சி வி ஸ்ரீதர். செந்தமிழ் பாடும் சந்தன காற்றை காற்றில் மனங்கமல விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மணிமாலா, மந்தாகினி.

செந்தமிழ் பாடும் சந்தன காற்றை காற்றில் மனங்கமல விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி மணிமாலா மந்தாகினி. இனிய வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை வடிவம் தந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். குரல் வடிவம் தந்தவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: இந்த தைராய்டில் சுரக்கிற அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு நம்ம உடம்புடைய பலம், அலர்ட்னஸ், நமக்கு உற்சாகம் கொடுக்குற ஹார்மோன் அது. ப்ளஸ் இதுவும் இல்லாமல் பல விஷயங்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த தைராய்டு அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு இருக்குன்னாங்க. பட் அவங்க ரெகுலர் மக்கள் வந்துட்டு இந்த தைராய்டு இருக்குன்னு சொல்கிறத வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு தைராய்டு நிறைய சுரக்கும், அந்த ஹார்மோன் நிறைய சுரக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நெஞ்சு படப்படப்படப்படன்னு அடிக்கும், எப்போ பார்த்தாலும் வேர்க்கும், கை கால்லாம் உதறிட்டு இருக்கும், கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியில் வரும். இது வந்துட்டு அந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வர எஃபெக்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக அந்த மாதிரி நபர்கள் ஒல்லியாக இருப்பாங்க, ஏன்னா வேர்வை நிறையா வரும், வெயிட் லாஸ் நிறையா ஆகும், அப்படியே தலை பெருசாக இருக்கும், ஆனால் கண்ணெல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ரெண்டாவது, தைராய்டு வந்து அந்த தைராக்சின் ஹார்மோனை சுரக்கிற லெவல் கம்மியாக இருந்தால் அது பேர் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா குண்டாக இருப்பாங்க, மெதுவாக நடப்பாங்க, தோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக இருக்கும், அவங்களுக்கு வேர்வையே வராது, குரல் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் குரல், அப்படியே பயங்கர டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு மாதிரி நபர்களுக்கும். இந்த ரெண்டு விஷயங்களும் மேனேஜ் பண்ணுற விதம் பயங்கரமான வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்போம் ஏன் இந்த மாதிரி அதிகமாக தைராய்டு ஹார்மோன் வருதுன்னு. ஏதாவது ஒரு கட்டி தைராய்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கட்டி தான் சுரக்குதுன்னு அர்த்தம், அந்த கட்டியை நம்ம எடுத்துட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தைராய்டு குறைவாக இருந்துச்சுன்னா தென் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட். இப்போ மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு லக்ஸுரி நம்ம தைராய்டுக்கு, ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு வேறு எந்த உறுப்புக்கு நிகராக மாத்திரை கிடையாது. ஊசி இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் வந்துட்டு சுரக்கலைன்னா இன்சுலின் ஊசி போட்டு அதை பைபாஸ் பண்ணிக்கலாம். அந்த தைராய்டு இல்லைனாலும் பரவாயில்ல, அதே அந்த மாத்திரையில் அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த தன்மைகள் உண்டு, ப்ளஸ் சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் தைராய்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு நாங்கள் தைராய்டு ஹார்மோன் வெளியிலேருந்து மாத்திரை மூலமாக தரோம். தைராய்டு அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோன் லெவலை அதிகமாக வேலை செய்கிற விஷயங்களை குறைக்கிறதுக்கு மருந்தோ இல்லை அறுவை சிகிச்சையோ தந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். தைராய்டு கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம முழுங்கிறதுல அழுந்தும் அது. ஸோ ஒரு டைம் நம்ம சாப்பிடும்போது ஒரு தொண்டைக்குள்ளே ஒரு ஏதோ பாரமாக இருக்கும், ப்ளஸ் நம்ம சாப்பிட்றது வந்துட்டு அதை தாண்டி நசுக்கி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் தைராய்டு கட்டி வந்து சுவாசக்குழாயை நெருக்கும் போது படுக்கிற போது சவுண்ட் வரும், ப்ளஸ் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு மூச்சு எடுக்கும் போது மூச்சு விடும்போது ஒரு கிளாசிக்கலாக ஒரு சவுண்ட், ரஃப்பான ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தைராய்டு அளவுக்கு மீறி பெருசாகி நம்ம சுவாசக்குழாய்க்குள்ளேயோ இல்லை உணவு குழாய்க்குள்ளேயோ நசுக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சை ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை, கழுத்தில் பெரிய தழும்பு வரும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் நுண்துளை மூலமாக ரோபோட் சர்ஜரி பண்ணி அந்த தைராய்டை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யும்போது கழுத்தில் எந்த தழும்பும் வராது. ஸோ இந்த டெக்னாலஜியினுடைய பேர் தழும்பில்லா தைராய்டு அறுவை சிகிச்சை. எல்லாருக்கும் இது பொருந்தாது, பட் 90% ஆஃப் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ்க்கு நாங்கள் இப்போ வந்து கழுத்தில் தழும்பு கொடுக்கறதில்ல, நாங்கள் தழும்பு இல்லாமையே ஆப்ரேஷன் செஞ்சு அந்த கட்டியை நாங்கள் எடுத்துடுறோம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 73 73 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தைராய்டு போன்ற பகுதியில் வர கட்டிகள் பற்றி பேசுகிறேன். தைராய்டு வந்து நம்ம கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு ரொம்ப வித்தியாசமான உறுப்பு.

நேரம் 1:44. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சிருக்கும் என்ற பாடலோடு நினைவுகளையும் ரசிக்க விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தூத்துக்குடி மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மம்தாபுரம் மீனா. இந்த பாடலின் கவிதை வரிகளை படைத்தவர் கவிஞர் வாலி. 1967 சிவி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான நெஞ்சிருக்கும் வரை படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைத்த டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியிருக்கும் கால்களை நெல்லுங்கள் என்ற பாடலை ரசிக்க காத்திருக்கும் இசைப்பிரியர் ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். தாபி சாணக்கியா இயக்கி 1965 வெளிவந்த எங்கள் வீட்டு பெண் என்ற படத்தில் இப்பாடல் இடம்பெற்றிருக்கிறது.

நிகழ்ச்சியின் இறுதியாக ஒலிக்க இருக்கும் பாடலின் இசையோடு பயணிக்க விரும்பும் இனிய நேயர்கள், அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு ராஜீவ்காந்தி பத்ரகாளி கணேசன். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1969 வெளிவந்த தெய்வமகன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஏசி திருலோகசந்தர். இப்படத்திற்கு இசையமைத்தவர் மெட்டின் மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலுக்கு கவிஞர் கண்ணதாசன் கவிதை வரிகள் எழுத டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியுள்ளனர்.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் மனதின் நினைவரையில் மக்களோட என்றும் வளம் காலத்தால் வென்ற கானங்களை இதுவரை கேட்டு ரசித்தோம். மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேயர்களே.

0: இது இசையின் நீர்வீழ்ச்சி, கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே. முந்தி வரும் கவிமுகில் உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்றைய வென்றார் வந்தா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோட யாரை இருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பொருத்தமாக அவங்க இருப்பாங்க. ரொம்ப பரிச்சயமானவங்க தான். யார் அப்படின்னா, வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற பதற்றமே இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வழியை தேடுறவங்க தான் யார் அப்படின்னா, பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்வோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். பரமக்குடி ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் பண்பலையின் சார்பாக.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி
1: பேசுகிறேன். அடடா, இம்புட்டு சத்தம் கம்மியாக இருக்கு. ஏத்தலாமா?
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி, தற்போது கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறேன்.
1: ஆஹா, உங்களை பார்த்ததுல வந்து ஏன்னா உங்களுடைய அலைபேசிலேயே நாங்கள் வந்து இணைப்புலையும் உங்களுடைய குரலை கேட்டிருக்கோம். எங்கே எத்தனை முறை பார்த்துருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப அருகாமையில் 1 மணி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா
2: மகிழ்ச்சிங்கம்மா.
1: உங்களுக்கு மகிழ்ச்சி.
2: உங்களுக்கு உங்களோட துள்ளனான குரல் கேட்கும் போதே மனசுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். வாழ்த்து சொல்லிடலாமா? நம்ம பண்பலையில் பணிபுரியறவங்களுக்கு
1: எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம். நீங்கள் பரமக்குடியில் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பயணத்தோடு நம்ம வாழ்த்து சொல்லலாம்.
2: நான் வந்து இல்லத்தரசியாக தான் இருக்கேன். பரமக்குடியில் வந்து உள்ளூர்லேயே, உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஊருக்குள்ளேயே தையல் தொழிலும் பண்ணுவேன். விழிப்புணர்வு பாடல்கள் எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன். அத்தனையும் நம்ம பண்பலையத்தான் சாரும்.
1: சரி, யார்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து வயசை கேட்காத, ஆண்கள்கிட்ட வந்து சம்பாதியத்தை கேட்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரியவங்க தான், அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் கேட்குவேன். ஏன் கேட்குறேன்றதுக்கான அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா?
2: எனக்கு 54 வயசு.
1: அப்படி தெரியலையே. உங்களுடைய பேச்சிலையும் சரி, உங்களுடைய முகத்தோற்றமும் சரி, அந்த வயதை காண்பித்து கொடுக்கல. வயது என்பது ஒரு எண்ணிக்கை தானே?
2: ஆமாங்கம்மா. ஆனால் எந்த எதனால அப்படி வயசு தெரியலன்னா, எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது. எந்த நேரம் இயங்கிக்கிட்டு இருப்பேன். வீட்டில் வந்து எந்த நேரம் வேலை பார்ப்பேன், இயங்கிக்கிட்டு இருப்பேன். யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நான் கருதுறதே கிடையாது. நான் என்னோட சந்தோஷத்தை எப்போவுமே முழுமையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் எப்போவுமே ஹாப்பியாக.
1: யாருக்காகவும் எதற்காகவும் என்னுடைய சந்தோஷத்தை எந்த நேரத்துலையும் நான் விடுறதில்லை. அதுதான் என்னுடைய உற்சாக டானிக்.
2: ஆமாங்க,
1: நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம்.
2: எல்லாருமே எடுத்துக்கிறோம்.
1: சரி, அதே சந்தோஷத்தில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த வாழ்த்து ஆரம்பிப்போம். என்ன பாடல் கேட்கலாம் முதல் பாடலாம்?
2: முதல் பாடல் வந்து பிள்ளையாருக்கு தான். என்ன பாட்டுனா, அன்னை ஒரு ஆலயம் படம். அதுல ஒரு துள்ளலான பாட்டு, அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா, அந்த பாட்டு எல்லாருக்காகவும் அந்த பாட்டு பண்ணுங்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: மண்ணுலக சாணக்கியன் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுரசித்து கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்த நிகழ்ச்சியை நம்மோடு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காங்க பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். 2:09 சொல்லுங்கம்மா, அவங்களுடைய பேச்சு இந்த 9 வந்து ரொம்ப உற்சாகமாக போச்சு. அதை கேட்கும் போதே எங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம்.
5: நன்றிங்கம்மா.
4: ஆஹா, சரி, கொடைக்கானலுக்கு எப்போ கிளம்புனீங்க?
5: காலையில் அதிகாலையில் 6 கிளம்பினோங்கம்மா.
4: ம்,
5: ஆனால் அதுக்கான ஏற்பாடுகளை 2 நான் பண்ணினேன்.
4: ஆஹா, என்ன பண்ணீங்க?
5: பண்ணினா தான் வர முடியும்.
4: ஆ, என்னெல்லாம்?
5: ஒரு குடும்பம்னு இருந்தால் அதில் 1008 வேலை இருக்கும் இல்லையா? அதனால் பிள்ளைய பேத்தி ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகுது, அதுக்கு வேண்டியது எல்லாம் எடுத்து வச்சுட்டு. வீட்டில் மாமியார் இருக்காங்க, அக்கா
4: உங்க மாமியார்?
5: எங்க மாமியார் இருக்காங்க. பெரியவங்க வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம்.
4: ஏன்னா
5: அவங்ககிட்ட வச்சு எல்லா பிள்ளைங்களை ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு எங்கே வேணாலும் நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு தோதாக இருக்கும். அதனால் விட்டுட்டு எல்லாமே விவரம் சொல்லிட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, அப்புறம் வந்த பிறகு அதுகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கான உழைப்பு நேற்று கொடுத்தேன். அது நேற்றைய கனவு வந்து இன்றைய உழைப்பா இருக்கணும். இன்றைய உழைப்பு நாளைய சரித்திரமா மாறுங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையில நான் வெற்றி காண்கிறது.
4: சரி, இப்படி வெற்றி பெற்று வந்த அந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியா இருக்கும்?
5: அது வந்து செவ்வாய்க்கிழமை 21/7/2026 செவ்வாய்க்கிழமை விருந்தினர் விருப்பத்தில் வந்து ரோஹிணி அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ரோஹிணி
4: இரவு கொடைத்தென்று,
5: இரவு கொடைத்தென்றில் விருந்தினர் விருப்பத்துக்கு வந்தாங்க. மயிலப்பன் சார் தான் நிறைய ஆளுங்க பண்ணாங்க. ஆனால் ரெண்டு

0: பேருமே பேசினது அப்பா
1: என்னடா காதுல ரத்தம் வந்துச்சா தேன் வந்துச்சா
0: ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அம்மா.
1: அதனாலதான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க.
0: ஆமா ஆமா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வந்து கேக்குறது அதிகமா கேக்குறது கொடை தேன்றல் அதிகமா கேட்பேன். ஏன்னா இரவு நேரம் சமையல் கட்டுல இருப்பேன், ஒரு மணி நேரமும் கேட்பேன். அதை கேட்டு எல்லா இதுலயுமே நான் எழுதி வச்சிருவேன். என்னோட நோட்டை 10 நோட் இருக்கு எங்க வீட்டுல. அது எழுதினது விமர்சன கடிதங்களை பூராமே எழுதி வச்சிருவேன். ஆனா போடுறதுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு, நல்ல போஸ்ட் ஆஃபீஸ் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க பேசின விதம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 2 குழந்தை பிறந்துச்சு கொரோனா காலங்கள்ல. இந்த நேரம்
1: மாட்டிக்கிட்டேன்.
0: அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரரோட ஒத்துழைப்புல நான் இந்த மறுபடியும் அந்த பயிற்சியா மாத்தினேன். கொரோனா காலத்தை பயிற்சியா மாத்திக்கிட்டு மறுபடியும் நான் கனிமது வணிக வளத்துறையில வந்து அதையும் படிச்சேன். அப்புறம் கல்லூரி பேராசிரியராகவும் மாறினேன். எல்லாத்துக்குமே எங்க வீட்டுக்குள்ள ஒத்துழைப்பு இருந்துச்சு. இந்த வணிக வளத்துறையில பேராசிரியர் மாறினது மட்டும் இல்ல, அவங்க செஞ்ச செயல், அவங்க அந்த பிள்ளைங்க கல்லூரியில உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு பயிற்சி கொடுத்து அவங்களையுமே நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களையுமே நல்லபடியா மேன்மைக்கு கொண்டுட்டு வர்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்கள கட்டாயமா நம்ம எழுதணும். ஏன்னா அவங்க சொன்ன விதம் வந்து ஏகப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு இதா இருந்திருக்கும், மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளும் ஏன் படிச்சிருக்கோமே, நம்மளும் ஏன் வீட்டுல உட்காந்துருக்கணும், நம்மளும் இந்த அம்மா மாதிரி மாறுவோம்னு எத்தனை பேரு நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். நானே ஒரு உந்துதலுக்கு ஆளானேன் அந்த பேச்சு. ஆமா, ஆளாகி அதை விமர்சன கடிதமா எழுதினேன். அது மட்டும் இல்ல, அவங்க ஃபுல்லாவே கேட்டேன், முழுசா கேட்டு. ஏன்னா எந்த வேலை பார்த்தாலுமே முழுசா பாத்துருவேன். ஏன்னா அறங்குற வேலை இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம பிள்ளைகளுக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. என்னோட கணவருமே நல்ல ஒரு நல்ல மனிதர். என்னை அனுப்புனதே அவருக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும்.
1: பேரை சொல்லிருங்களே.
0: அவங்க பேர் செந்தில்வேல்.
1: ஐயோடா, இல்ல இல்ல, அவங்க பேர் செந்தில்வேல். அதை சொல்லும் போது அம்மா முகத்துல ஒரு வெக்கம் தெரிஞ்சது பாத்தீங்களா?
0: பெண்கள்னாவே இதை விலைமதிக்க முடியாத பொக்கிசம் தான். ஆனா என்னோட பொண்ணுங்க அதை விட எனக்கு பொக்கிசம். இப்ப நான் வர்றேன்னா எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்னோட வந்திருக்காங்க பாருங்க. என் கடைசி பொண்ணு வந்திருக்கா, எம்எஸ்சி யோகா, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா. மூத்தவ டிகிரி முடிச்சிருக்கா. டிகிரி முடிச்சுட்டு இப்போ அரசு பள்ளியிலேயே இது கம்ப்யூட்டர் ஆசிரியராக வேலை பார்க்குது. 2வது பொண்ணு எம்எஸ்சி யோகா முடிச்சிச்சு. சின்ன பொண்ணு கம்ப்யூட்டர் செய்து முடிச்சிருக்கு.
1: பேர் சொல்லிடலாம். 3 குழந்தைங்க பேர்.
0: மூத்த பொண்ணு பேரு மோகனப்பிரியா, 2வது பொண்ணு பேரு அபிராமி, 3வது பொண்ணு பேரு மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி பவளம். லக்ஷ்மின்னு பேர் இருக்க எல்லாருமே மகாலட்சுமின்ல லக்ஷ்மி கடாசமா தான் இருப்பாங்க. சரி, இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதே அடுத்த பாடலையும் கேட்டுலாங்களா? இல்ல நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். சொல்லவாடுன ராஜேஸ்வரி அம்மாக்கு
0: அடுத்த பாட்டு வந்து நம்ம வந்துகிட்டு இருக்கையிலே எனக்கு போன் மேல போனும். ஏகப்பட்ட தம்பிய போன் பண்ணாங்க.
1: என்ன சொன்னாங்க?
0: லட்சுமண தம்பி போன் பண்ணி, அம்மா பூமிக்காக ஒரு பாட்டு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு.
1: சரி,
0: நான் அது முத பாட்டு கொஞ்சம் சோகமா இருக்கேன்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தமிழ் மலரும் நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைஞ்சி நம்மளையும் உற்சாகப்படுத்த

0: இருக்காங்க பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, நீங்க என்னெல்லாம் செய்வீங்க?
1: நான் வந்து சமையல் வந்து
0: உங்களுடைய பொழுதுபோக்குன்னு கூட எடுத்துக்கலாம்.
1: ஆமா, என்னோட பொழுதுபோக்கு என்ன? ஏன்னா பொழுதுபோக்குங்கிறது கட்டாயமா வேணும்.
0: பொழுத போக்க கூடாது, ஆக்கணும்.
1: பொழுத போக்க என்ன செய்யணும்? ஆக்கமா ஆக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணுவேன், விழிப்புணர்வு பாடல்கள் எழுதுவேன்.
0: அடடா,
1: எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க நேரம் பத்த மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதிகாலையில் எழுந்திரிச்சிருவேன், பார்க்குற வேலையெல்லாம் முடிஞ்சிடும், 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் வேலைகள்லாம். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு மற்ற நேரங்களில் என்ன செய்வேன், விழிப்புணர்வு பாடு, கவிதை, கட்டுரை, இந்த விமர்சனம், அந்த இரவுக்கு எல்லாமே எல்லா நிகழ்ச்சிகளையுமே விமர்சனம் அப்பமா எழுதிடுவேன். அது 10 நோட்டு கடை போட்டு வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து இந்த பாடல்கள் எழுதுறது எனக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த பாடல்கள் எழுதுறப்போ எனக்கு இருக்கிற இன்பம் இருக்கே அதை அளவிட முடியாது.
0: இப்போ பாடுங்க, அதை கேட்கும்போது ஒரு இன்பம் இருக்கே எங்களுக்கு.
1: அதில் 4 வரி பாடுறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலிய கேட்டுக்கோ, வாழ்க்கை என்றும் பலமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படிச்சுக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். விட வேண்டும் சீரியலை, தொட வேண்டும் புத்தகத்தை, எதிர்காலம் என்றும் சொல்லும்படி உன் பெயரை. நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலிய கேட்டுக்கோ, வாழ்க்கை ரொம்ப நலமாகும். கண்ணே உன் கண் முன் ஊடகங்கள் பல உண்டு, அதிலே நீ சிக்கிவிடாமல் வாழ்ந்தாலே பலனுண்டு. கண்ணே உன் கண்ணில் ஊடகங்கள் பல உண்டு, அதிலே நீ சிக்கிவிடாமல் வாழ்ந்தாலே பலனுண்டு. உள்ளங்கை வழியே உலகத்தை பார்த்திடவே, கைபேசி கத்தி என்ற கண் முன்னே தோன்றுதடி. அதிலுள்ள தீமை நன்மைகள் உணர்ந்து, அளவாக பயன்படுத்தி தெளிவாக கடமையாற்று. நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலிய கேட்டுக்கோ, வாழ்க்கை என்றும் வளமாகும். நினைச்சதெல்லாம் எழுதிக்கோ, கிடைச்சதெல்லாம் படிச்சுக்கோ, மூளை ரொம்ப தெளிவாகும். கண்ணே உன் கையில் குடும்பம் தான் உள்ளதடி, நீ காட்டும் வழியில் தானே குழந்தைகள் வளரும்படி. கண்ணே உன் கண் முன் கண்ணே உன் கையில் குடும்பம் தான் உள்ளதடி, நீ காட்டும் வழியில் தானே குழந்தைகள் வளரும்படி.
0: இம்புட்டு வரிகளையும் ஞாபகப்படுத்தி அவங்க மனப்பாடமா பாடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடிட்டு அவ்வளவு அழகா ராஜேஸ்வரியம்மா பாடிட்டு இருக்காங்க. மெய் மறந்து நாங்கள் ரசிச்சிட்டு
1: மரங்களை நான் நேசிப்போ அவை நிலமாக.

0: நேசிப்போ அவை நிலமகளின் அச்சாணி அப்படின்னு இந்த மாதிரி பாட்டை எழுதி வச்சிருக்கேன்.
1: அழகான அழகான நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க போல. அதே மாதிரி உங்களுடைய வானொலி பயணம் எப்படிமா?
0: வானொலி பயணம் வந்து எப்படின்னா, சிறு பிள்ளையிலேருந்தே நாங்கள் வானொலி கேட்டு வளர்ந்தவங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து பேட்டரிக்கட்டை போட்டு, எங்கள் வீடு வந்து ஒரு கூரை வீடு தான், மண் விளக்கு தான், அது இந்த இதெல்லாம் கிடையாது, கரண்ட்லாம் கிடையாது, காத்தாடியும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, இயற்கையோடு வாழ்ந்தோம். அப்போ எங்கள் அப்பா வந்து உணவு விடுதி வச்சுருந்தோம் நாங்கள். நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, எல்லாருமே எந்திரிச்சிருவோம் குடும்பத்தோடு, ஏன்னா தண்ணி வசதியெல்லாம் கிடையாது வீட்டில், அதனால் ஊரணிக்கு போகணும் குளிக்க. அதனால் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லோரும் எந்திரிச்சு பேட்டரிக்கட்டையை போட்டு ரேடியோ போட்டுருவாங்க. அதில் எந்த நேரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சிலோன் அப்பா, ஏன்னா நான் இப்போ நான் சொல்கிறது எதுன்னா 50 வருஷம் ஆகுது எனக்கு விவரம் தெரிஞ்சு, 5 வயசில் நான் ஆரம்பித்தது இல்லையா, அப்போது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், நல்லா இருக்கும் பாட்டெல்லாம், பழைய பாட்டெல்லாம் கேட்க அந்த பாட்டை கேட்டு அப்படியே மூலையில் பதிய வச்சுருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டு, நல்லாயிருக்கும். அந்த அவங்க பேசுகிறதும் ரொம்ப ஒரு உற்சாகமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் திருச்சி எடுக்கும், எங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னா திருச்சி எடுக்கும், சூரியகாந்தி நாடகங்கள் போடுவாங்க. நாடகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக, நாட்டுக்கு என்ன தேவை என்ன வளம் வேணும் அப்படிங்கிறத அந்த நாடகத்து மூலமாக மத்தியானம் 12 மணிக்கு அதை எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் கேட்போம். இதெல்லாம் வந்து எங்களை ரொம்ப வளப்படுத்துச்சு. சிறுபிள்ளையிலேருந்தே கேட்டதுனால இந்த டிவி மேலே எனக்கு ஆர்வம் கிடையாது,
1: இல்லை
0: மோகம் கிடையாது. எப்போவுமே நாங்கள் டிவி கிடையாது, கேபிள் கனெக்ஷன் கிடையாது, டிவி இருக்கு. இப்போவுமே இன்றைக்குமே என்னோடய பிள்ளைய டிவி வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணி 20 வருஷ காலமாக, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் குடும்பத்தோடு இருந்தோம். இப்போ பெரிய குடும்பம், நான் திருமணம் முடிச்சு வரும்போது 10-15 பேர் கொண்ட குடும்பம், விவசாயம் பார்க்குறவங்க எங்கள் மாமியார் மாமனார். அப்போ அந்த குடும்பத்தை பூரா நான் என்னோட நிர்வாகத்தில் இருந்துச்சு.
1: இப்போவும் அப்படி தான் போலையே?
0: இப்போ வந்து எல்லோரும் திருமணம் ஆகி அவங்கள எல்லாத்தையுமே தனியாக வச்சாச்சு, அதனால் நாங்கள் இப்போ எங்களோட குடும்பம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மாமியார்

0: எனக்கு எப்பவுமே ஒத்துழைப்பு. எங்க மாமியார் பக்கத்துல இருப்பாங்க, சிரிச்ச மாமா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க, புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மணி ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து புத்தகங்கள்லாம் படிக்க படிக்க கற்பனை வளம் அதிகமாகும், வயசு தெரியாது, சிரிச்ச மோகத்தோட இருப்பாங்க. எல்லாத்தையுமே எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்துகிட்டே இருப்பாங்க அம்மா.
1: தாங்கி அதை கடந்து வந்துருவாங்க.
0: ஆமா, எங்க மாமியார்
1: வீட்டுல வந்து இது வரைக்கும் தொலைக்காட்சி பெட்டி இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுடைய மூன்று குழந்தைகளும் என்னைக்குமே கேட்டது இல்லையா?
0: கேட்க மாட்டாங்க.
1: ஓ, கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை
0: இல்ல. அவங்க அவங்களுக்கு ஸ்நேகம் சரியா இருக்கும். அவங்க காலையில எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போகையில அந்த ரேடியோ ரேடியோ ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் காலையில தக்குமுக்கு தர்பார் கேட்காம என் மக காலேஜுக்கு போக மாட்டான்.
1: அடம் பிடிப்பாங்க போலயே. தக்குமுக்கு தர்பார் இன்னைக்கு வரலன்னா நான் கல்லூரிக்கு செல்ல
0: ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரெண்டு பேரும் எவ்வளவு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க தெரியுமா? உலகத்துக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்றாங்க. அதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா மனசு பண்படுது. அதனால ரொம்ப எங்களுக்கு பிடித்தமானது தக்க முக்கு தர்பாரு. காலையில அதை கேட்டுட்டு தான் கல்லூரிக்கு போவா. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நாங்க பேசுவோம், அதிகமா பேசுவோம். நாங்க போய் நுழைஞ்சோம்னா சீரியலை தான் பாத்துக்கிட்டு இருப்போம். நம்ம அந்த சீரியலோட கதிர்வீச்சு நம்மளை சுத்தி நம்மளை என்ன வைப்ரேஷன் நம்ம
1: எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாயிடும்.
0: எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். அன்னைக்கு நாடகங்கள் இருந்துச்சு. அன்னைக்கு திரைப்படத்துல நாடகங்கள் மூலமா தான் பெரிய பெரிய
1: விஷயங்கள் தெரிஞ்சு
0: பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட நாடகத்தின் மூலமா வந்தாங்க. ஆனா நாடகங்கள்
1: தேவையானதா இருந்துச்சு,
0: சீர்படுத்துச்சு. இன்னைக்கு அதிகமான சீர்கேடு அதிகமாகும். என்ன பெண்களை வந்து ஒரு இதாவே காட்சி பொருளா வாக்கி.
1: ஆனா நல்ல விஷயம், நீங்க வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதை சிந்திக்கிறீங்க, அந்த நோக்கத்தை கொண்டு வரீங்க. ஆனா வீட்டுல பேர பிள்ளைகளும் வர ஒரு வீடு தான் அது. பெரியவர்களும் இருக்கிறாங்க, சிறியவர்களும் வந்து செல்லக்கூடிய, இளம் வயதும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். அங்க நீங்க தான் ராணி. இருந்தாலும் வரவங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த தொலைக்காட்சி பெட்டியை விரும்பாம இருக்காங்க பாத்தீங்களா? இத்தனை வருடமாக என் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லை அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தையை கேட்க நிறைய வீடுகள் இப்ப இருக்கலாம், ஆனா நம்ம போய் பார்க்கல. ஆனா இல்லைன்னு நீங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எங்க வீட்டுல கிடையாது, வர்றவங்களாம் கேட்பாங்க. ஆனா வர்றவங்கெல்லாம் என்னைய வந்து இது பண்ணுவாங்க, எப்படி நீங்க டிவி இல்லாம இருக்கீங்க, எத்தனை விஷயம் வருது தெரியுமா அப்படின்பாங்க. எத்தனை விஷயம் வந்தாலும் நல்ல உண்மையான ஊடகம் வானொலி தான். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு ரேடியோ வாங்கி தரேன். எங்க வீடு எங்க ஊர்ல வந்து ஒரு 50 தோழிகள் இருக்காங்க. நம்ம ரேடியோ கேக்குறாங்க, கொடைக்கானல் கேக்குறாங்க. அந்த கொடைக்கானல் வர்றதை பூராமே கோயிலுக்கு போயிட்டேன்னா என்னை அப்படியே பிச்சிருவாங்க.
1: அப்ப வானொலி நேயர்களிலேயே உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசு போலயே.
0: பெருசு
1: தோழிகள் நிறைய
0: மட்டும் இல்ல, ரிபாயா ரொம்ப அதிகமான தோழி. நான் பிறந்த ஊர் தான். அவங்க ரிபாயா என்ன செய்வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னாவே அப்படி ஒரு சகஜமான ஒரு நட்பு. வீட்டுக்கு போனவனையே பாய் எடுத்து விரிச்சிருவாங்க, பலரசம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து அளவலாகுவோம். அந்த அண்ணனுமே நல்ல குணம். அந்த அண்ணன் தங்கச்சி வந்துட்டீங்களாமா அப்படின்னு நல்லா பேசுவாரு. அதே மாதிரி சத்யமூர்த்தி காலனி பிரேமா, அவங்க நம்ம வானொலியில பேசுறவங்க. அவங்க வந்து அவங்க பேர பேத்திகள் அந்த சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களால வர முடியல. இப்ப வர்றேன் தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வர முடியாத சூழல்னால அவங்க யாரும் வர முடியல. ஆனா நான் வந்து எதை ஒரு ஒன்ன ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்றோம்னா அதை வந்து கட்டாயமா தீர்மானமா முடிக்கிற இது இருக்கும் என்கிட்ட.
1: அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம்.
0: என்னோட பொண்ணுங்க எனக்கு உறுதுணையா இருப்பாங்க.
1: இப்போ உங்களை அழைச்சிட்டு வந்தது யாருங்க? உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க
0: என்னோட சின்ன பொண்ணு மகாலட்சுமி. வாலிபால சாம்பியனா இருக்கா, எல்லா ஊருக்குமே போய் நிறைய மெடல் வாங்கியிருக்கா. ஒரு புதுமை பெண்ணா.
1: வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி இல்லையோ, மெடலா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. பரிசுக அதிகம்
0: தொலைக்காட்சி
1: இல்லைன்னா
0: குவியும். தொலைக்காட்சி இருந்தா, ஏன்னா தொலைக்காட்சிங்கிறது வந்து நம்ம அந்த அதோட இதுகளை தான் நம்ம வந்து சேமிச்சுக்கிறோம். ஆனா நம்ம தொலைக்காட்சி இல்லாம வானொலி இருந்துச்சுன்னா பல விஷயங்களை நம்ம கிரகிச்சுக்கிறோம், நம்மளும் வெளிப்படுத்துறோம் பாருங்க. இப்ப நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் என்ன, வானொலி கேட்டதுனால தானே. எல்லா தோழிகள்ட்டையுமே சொல்லுவேன், வானொலியை கேளுங்க. ரேடியோ பெட்டி கோளார போச்சுன்னா நான் வாங்கிட்டு போய் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். என் தோழிகளுக்கெல்லாம் ரிப்பேரை போச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒருத்தர் இருக்காரு,
1: பரவாயில்லைங்களே, ராஜேஸ்வரி அம்மா வானொலி பெட்டி கொண்டு வரதுக்குனே ஒருத்தர் இருக்காரு,
0: 50 ரூபாய் வாங்குவாரு. அவர்கிட்ட கொண்டு போயிட்டா வந்துட்டீங்களாம்மா, யார் விட்டது ரேடியா அப்படின்னு. எங்க இப்போ தோழி விட்டுட்டேன், ஒழுங்காக ஓடலையா, வருத்தப்படுறாங்க. இந்த பாருங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வேலை பார்க்கறதுனால எனக்கு மன திருப்தி அதிகமாகும்.
1: எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வானொலி நீங்கள் கேட்டே ஆகணும். அதுக்கு நான் கொடுக்குறேன்.
0: வானொலி பெட்டி என்னன்னா எனக்கு வந்து உயிர், உடல் உயிர் ஆதி எல்லாமே வானொலி பெட்டி
1: தான்.
0: அதாவது இழுக்க உடையொளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. என்னன்னா ஒழுக்கமுடையவர்கள் வந்து அதில் பேச பேச பேச நம்ம மனசு செம்மைப்படுது.

0: தேயவை விலகுது, நல்லவை தேய நல்லவை பெருகுது. அதனால நான் வானொலியை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் பிள்ளைகிட்ட நகைச்சுவையாக சொல்கிறது, இதே எனக்கு நான் வந்து எனக்கு எல்லாருக்குமே இறப்பு உண்டு, எனக்கும் ஒரு இறப்புன்னு ஏற்பட்டால் ஒரு சின்ன பட்டன் போனையும் ஒரு ரேடியா பெட்டியும் என்னோட போட்டு வச்சுருங்க, நான் வந்து பேசுறாலும் பேசி சொல்ல முடியாது.
1: நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மெய் சிலிருக்குது. ஒரு பாடலை கேளுங்க, நீங்கள் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பொன்னகரம் படம், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாட்டு, தத்துவ பாட்டு இது, ஏன்னா எல்லாருக்குமே தேவையானது. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பெற்ற கடன் பிள்ளைகளை சேருமடி, சேர்த்து வைத்த புண்ணியம் தான் சந்ததியை வாழ்த்துமடி அப்படின்னு வரும். ரொம்ப அந்த ஒவ்வொரு வரியுமே அற்புதம். அந்த பாட்டை போட்டு விடுங்க, கேட்டுருவோம்.
2: வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை தேருமடி, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை தேருமடி.

வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை

0: அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 க்கு

0: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
6: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 2:36. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைஞ்சு சுவாரஸ்யமாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். இந்த வானொலியிலேருந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி நீங்கள் கேட்டீங்க?
7: நான் வந்து விமர்சனம் எழுதிக்கிடுது, ஆனால் நான் அடிக்கடி கவிதை எழுது போடுவேன். அப்ப எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி பெண்களை பத்தியும் எழுதி போட்டிருந்தேன். பெண்கள் வந்து

0: ஒத்தி வரும் அப்படின்னா நம்ம நல்ல காரியங்களை உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிற இதை வந்து அதை எழுதி போட்டிருந்தேன். அதை எனக்கு வந்தப்போ நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி பெண்களை பற்றியும் எழுதி போட்டிருந்தேன். பெண்கள் வந்து சூரிய சக்தி வீரிய சக்தின்னு ஆனாவிலேருந்து அக்கண்ணா வரைக்கும் அவங்கள பற்றி பெருமையாக எழுதி போட்டிருந்தேன். அதுவும் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு இது வந்து அதுவும் ஆனால் வந்து இந்த ஆனாவிலேருந்து அக்கண்ணா வரைக்கும் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ரைம்ஸோடு எழுதுறதுனால அது வந்துடும் எல்லாம். அப்புறம் கொஞ்ச நாளா எனக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலை இல்லாம இருந்துச்சு. அப்போ இப்போ வந்தார் வென்றாருக்கு வந்து எல்லாருமே வர்றாங்க, நம்மளும் வந்துடலாமே. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை தீர்மானமா
1: இருப்பீங்க.
0: இது நம்ம எழுதி போடணும் அப்படின்னா அந்த அதையும் அதுக்கு தோதா அந்த விமர்சனம் நல்லா இருந்துச்சு அது இந்த ப்ரோக்ராமு. அதோட உடனே எழுதுனே போட்டேன். போட்டுட்டு சனிக்கிழமை வரும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு வேலை வெளியில போயிட்டேன். வெளியில கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைகளோட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். போன் வருது. முள்ளக்காடு பாபு தம்பி தூத்துக்குடியில இருந்து போன் பண்ணி, அக்கா உங்களோட முத்தான நேர்னு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடி எனக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்புறம் சாத்தனூர் முருகன் அந்த தம்பி போன் பண்ணுச்சு. அப்புறம் அவங்க ராஜாராம் எல்லாருமே போன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட நிகழ்ச்சி முத்தாண்டி நேரம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சீக்கிரம் கூப்பிட்டுருவாங்கக்கா, நீங்கள் சீக்கிரம் போவீங்க பேசுவீங்க அப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தங்கிறிய. ஏன்னா எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வாழ்கிறோம், அடையாளம் தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம். இந்த வானொலி வந்து எத்தனை நேர்களை உருவாக்குது தெரியுமா, எத்தனை ஒன்றுபடுத்துது தெரியுமா, அதுவும் அத்தனை பேரையுமே நல்ல உண்மையாகவும் ஒழுக்கத்தோடும் வாழ வைக்குது. இதை வந்து வானொலி கேட்காதவங்கள நான் ஏதோ வாழ்க்கையில் எதையோ ஒன்று இழக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படிதான் எனக்கு தோணும். ஏன்னா வானொலி கேட்டதுனால தான் என்னை பண்படுத்திக்கிட்டேன், என்னோட உழைப்பை நான் பெருக்கிக்கிட்டேன். இது எந்த நேரமும் இயங்கிக்கிட்டே இருப்பேன். நிறைய இந்த திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன். திருக்குறள் படித்து திருக்குறள் வரும்போதெல்லாம் திருக்குறளை படித்தேன். திருக்குறள் வந்து எனக்கு நிறைய நன்மையை கொடுத்துச்சு. ஏன்னா உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்துன்னு பாரு. என்னன்னா நீ ஒரு விதையா மாறு, நல்ல விதையா. இந்த உலகத்துக்கு நீ என்ன நீ கொண்டுட்டு போற, நீ வந்துட்டு மிச்ச எச்சம் என்ன வைக்கிற, பறவைகள் எச்சம் வச்சு மரமாக்குது, விலங்குகள் எச்சம் வைக்குது, எல்லாமே எல்லாமே இயற்கைகள் பூரா எச்சம் வச்சு அது நன்மையை ஆக்கி கொடுக்கும்போது மனிதராகிய நீ வந்து சும்மா போகிறது நியாயமா அப்படின்னு என்னை கேட்குற மாதிரி இருந்துச்சு அந்த குரல். அதனால நம்ம பாட்டுகள்லாம் எழுதணும், ரேடியோவிலையும் பேசணும், எப்பவுமே நேர்மறையான சிந்தனைகளை மட்டும்தான் பேசணும், நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம வெளியே கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுக்குள்ளேயும் ஆயிரம் துன்பங்கள் இருக்கும், ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு போராட்ட களம்தான். அதை பூக்களமா மாத்திக்கிறணும். ஏன்னா நம்ம சந்தோஷம் நம்ம கையில தானே இருக்கு. யார் பேசினாலும் சரி, யார் வச்சாலும் சரி, யாரு அந்த பேச்சு ஏச்சு உறவுகள்ல யாராவது ஏதாவது வச்சுகள் எதை பேசினாலும் சரி, அதையெல்லாம் சட்டையே பண்ண மாட்டேன்னா. ஏன்னா உறவுகளும் வேணும் இல்லையா? ஏன்னா உறவு இல்லாமல் வாழ முடியாது. ஒரு ஊரில் இருந்தோம்னா அவங்க தாயும்பா பிள்ளை எல்லாமே இருந்தால் தான் நாலு பேர் நம்மளுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது வருவாங்க. அதனால அவங்ககிட்ட எந்தையுமே சண்டை வைப்பாருன்னு வச்சுக்கிற மாட்டேன். எல்லாத்திட்டையுமே ஒன்றா இருப்பேன். அளவளவு இல்லாதான் வாழ்க்கை குளம் வளா கோடின்றி நீர் நிறைந்தட்டுன்னு வள்ளுவம் சொல்லுது. ஏன்னா அந்த குடும்பத்தோட வாழ்ந்த உறவுகளோட வாழாத வாழ்க்கை வந்து ஒரு கரையே இல்லாத குளத்துக்கு சமம் சொல்லுது. கரையே இல்லாத குளத்துல வந்து எந்த உயிர்களும் போய் தண்ணி குடிக்க முடியுமா?
1: எப்படி முடியும்?
0: அது மாதிரி தான் நம்ம உறவுகள் இல்லாம இருக்கணும். அதனால உறவுகளோட இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்னா, உறவுகளோட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமா பழகும் போதுன்னா பிரச்சனை வருது. அதிக உறவு கண்ணை கெடுக்கணும் வயசானவங்க சொல்லுவாங்க பெரியவங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், வானம் நட்சத்திரம் எப்படி இருக்கோ, நிலா நட்சத்திரம் சூரியன் வானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உறவுகள்கிட்ட இருக்கணும். ஏன்னா விலகி விலகி இருக்கு பாருங்க, அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே நெருக்க.
1: ஆனா அவங்க வந்து நல்லதுதான் செய்யறாங்க. வானத்துல இருக்கிறவங்க விலகி விலகி அந்த மாதிரி நல்லதே நடக்கணும். நிறைய விஷயங்களை நீங்க கண்ண மூடிட்டு பேசிட்டு இருக்கீங்களா, அதனால உங்களை வந்து தடுக்கவும் முடியல. நீங்கள் பேசுகிறத நாங்கள் மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் விளம்பரத்துக்கும் நம்மளுக்கு நேரம் வேணும் இல்லைங்களா? என்ன பாடல் கேட்கலாம், விளம்பரத்துக்கு அப்புறம் கேட்கலாம்.
0: அடுத்த பாட்டு வந்து கல்யாண காலம் படம். அந்த படம் ரொம்ப அதிகமாக வெளி வரல, ஆனால் அதில் உள்ள பாட்டு சிறு பிள்ளையிலேருந்தே ஸ்லோன்ல இருந்து கேட்டதுனால அந்த பாட்டு மனசுக்குள்ளேயே ஓடும். அதிகாலையில் பனி காற்றுகள் வீசிட கண்டு முகிலே தீண்டாதீருன்னு சொல்லிட்டு அதுல வர்ற வரிகள் புறாமே சொந்தத்தை பத்தியும் இருக்கும், இயற்கையை பத்தியும் இருக்கும், அம்மாவை பத்தி அதிகமா இருக்கும். அதனால இந்த பாட்டை அடுத்தது
1: சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு கேட்பேன்.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.

0: ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலை நெருப்பிலி 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். வந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். நீங்கள் பேசும்போது உங்களுடைய இவ்வளோ உற்சாகத்துக்கும் உங்களுடைய இவ்வளோ பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறது குடும்பம்.
1: ஆமாம்,
0: அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவுக்குன்னு சொல்லலாம், ஏன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நிறைவு வரைக்கும் பேசுவீங்க. பேசுங்க பேசுங்க, உங்களுக்கான நேரம் தானே வென்றார் வந்தார் 1 மணி நேரம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. எங்க வீட்டுக்காரவங்க பேரு செந்தில்வேலு, அவங்க நகை தொழில் பண்றாங்க. என்னோட மகள்கள் வேலை பாக்குறத சொல்லிட்டேன். மருமை இங்க வந்து மூத்த மருமை பாலாஜி பேரு, எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறாங்க. ரொம்ப நல்ல குணம், அமைதியான குணம், நல்லபடியா பாத்துக்கிறாங்க குடும்பத்தை. பேரு சாய் கணேஷ். அவன் 7வது படிக்கிறான். ரொம்ப பிடித்தமானவன் அவன். ஏன்னா 3 பொண்ணும் பிறந்துட்டு மன வருத்தம் ரொம்ப கொஞ்சம் கவலை இருந்துச்சு. ஆண்மகன் இல்லையே, தோளில் கையை வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு ஆண்பு துணை இல்லையே, ஆண்மகன் இல்லையேன்னு நான் கவலைப்பட்டது உண்டு. என் பேரை பிறந்தது அவ்வளோ ஒரு எனக்கு மகிழ்ச்சி. அவன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன். அவன் 7வது படிக்கிறான். அப்புறம் இது கோயம்புத்தூரில் இருக்காங்க 2வது பொண்ணு. அவங்க மருமையை வந்து காவல்துறையில் அதிகாரியாக இருக்காங்க. நிறைய பண்ணுவாங்க, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க குடும்பத்தையும். பேத்தி பேரு அன்வி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அன்வி. அவளும் நல்லா ஸ்வீட்டா பேசுவா. போன் எடுத்த உடனே அவளோட குரல் கேட்டவொடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னட்ட வந்து என் பேத்தி, மூத்த பொண்ணோட பேத்தி இருக்கா பூங்குழலி. அவ பேரு நம்ம இதுல வருவா, மனதோட ராயத்துக்கிழமை வருவா. அவ வந்து பாட்டெல்லாம், நான் சொல்ற பாட்டெல்லாம் அவளும் படிச்சு மனதோட ராகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அவளை பேச வைப்பேன். அப்ப அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் எங்க மாமியார் இருக்காங்க வீட்டுல, அவங்க பெரிய பொக்கிசம் அவங்க. ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். குடும்பத்தை எப்படி கொண்டு போறது, கோபம் இல்லாம எப்படி இருக்கிறது, வீட்டுல வந்து பொறுமையா எப்படி இருக்கணும், எளிமையா எப்படி இருக்கணும், காசு 10 பைசா கொடுத்தாலும் 5 பைசா சேமிச்சுட்டு 5 பைசா பத்திரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எங்க மாமியார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நல்ல பழைய காலம். ஏன்னா நிறைய பேர் மாமியார்கிட்ட பேசுறது இல்லை இன்னைக்கெல்லாம். மாமியார்கிட்ட பேசணும், ஏன்னா அவங்க தோழியா பாவிக்கணும், வயசானவங்கள நல்லபடியா பாத்துக்கிறணும். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கிற போது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கடத்திட்டு போறதுக்கு உதவியா இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கு. எங்க அக்கா இருக்காங்க என்னோட, ஏன்னா அவங்க பொண்ணு அமெரிக்காவில இருக்கா, பொறியாளரா இருக்காங்க. அவங்க அங்க வர்றது வரைக்கும் எங்க அக்கா ரொம்ப நாளா எங்க கூட இருக்காங்க. அதனால எங்க அக்கா மாமியார் இருக்கிறதுனால எனக்கு காய் நறி கொடுக்க, பேச, என்னோட அளவலாகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய குடும்பம்.
0: நேரமே சரியா இருக்கும்,
1: வேலை சரியா இருக்கும், வேலையும் சரியா இருக்கும். ஆனா வேலையை நான் டக்கு டக்குன்னு ஒதுக்கிடுவேன். நாளைக்கு போடணும் அந்த வேலையை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக பார்க்கறதுனால எனக்கு நேரம் நிறைய கிடைக்குது.
0: இவ்வளோ நேரத்துக்கு மத்தியில் இங்கே நீங்கள் அலுவலகத்துக்கு வரும்போதும் உன்னை தயார் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இங்கே எல்லாருக்கும்.
1: முறுக்கு பேரம்பியத்தியலுக்கு வந்து வெளியில எதையும்,
0: எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி.
1: அது வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன், வீட்லையே சுட்டுக்கிடுவேன். முறுக்கு அதிரசம் தான் ஃபேமஸ்ஸு பக்கமும், அதை விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். எங்கள் மாமியாருக்கு பல்லு சரியா இல்லை, ஆனாலும் என்ன என் முறுக்கை நல்லா வாயில போட்டு ஊற வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதனால நான் முறுக்கு அதிரசம் சொல்றது பழக்கம். அதனால முறுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன். சரி, எல்லாரும் நம்ம சாப்பிட்றத எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வரும்போது ஜனார்த்தன் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க
0: இங்கிருந்து.
1: முதல் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. விசேஷத்துக்கு பூரா அவர் கலந்துக்குவாரு, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்துருவாரு. அவங்க வீட்டுக்கும் நான் நல்லது கெட்டதுக்கு போவேன். அவங்க மட்டும் இல்ல, ஏகப்பட்ட திருமணத்துக்கு நாங்க போவோம், ஏகப்பட்ட விசேஷத்துக்கு எங்க வீட்டுக்கு.
0: பெரிய நெட்வொர்க் இருப்பாங்க போலயே, எல்லா பேரும் பிடிச்சு ஒரு பிட்டியில தான் வச்சிருக்காங்க போலயே.
1: ராஜாராம் எம்எல்ஏ சார், ராஜாராம் ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த
0: நேயர்கள் வந்து இப்படி ஒரு வளையத்துக்குள்ள ஒரு சங்கிலி. அதுல இருக்கிறத நான் கேட்கும் போது இப்ப உங்க வட்டாரத்துல அவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லது கெட்டதுக்கு ஒரு குடும்ப உறுப்பினரா சங்கீதமா வந்து கலந்துக்குவாங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாழ்த்துக்கள் அதுக்கு.
1: அதே மாதிரி பெண்களை வந்து எல்லார் வீட்லயுமே போட்டுறணும்மா. ஏன்னா பெண்கள்ங்கிறவங்க வந்து சாதாரணப்பட்டவங்க இல்ல. அத்தனை இப்ப கூட கவிதை அனுப்பியிருக்கேன், அம்மாயி கவிதையோட பேரு. அம்மாய பத்தி இப்ப கவிதை எழுதி அனுப்பியிருக்கேன், வரல. அதே மாதிரி இதுக்கும்
0: ரெண்டு வாரத்தை சொல்லுங்களேன். அம்மாய பத்தி கவிதை என்ன?
1: அம்மாய பத்தி, அம்மாயி அவளுக்கு சரித்திரமோ வரலாறுகளோ கிடையாது. ஆனா அதனால் நான் எழுதுகிறேன், எழுதுகோளால். அவள் மகள் குழந்தை பிறந்தவுடன் தாளாட்டுவாள், சீராட்டுவாள், அவளை தூங்க வைத்து, மகளை தூங்க வைத்து அவள் உறங்காமல் கண் போல் பாதுகாப்பாள். பேரன் பேத்திகளுக்கு பலகாரம் சுட்டு கொடுப்பாள் அப்படின்னு
0: நிறைய
1: கவிதை எழுதியிருக்கேன். அது ரைம்ஸோட எழுதியிருக்கேன். ஏன்னா அது இங்க வந்திருக்கிறதுனால அதை பத்தி பேச

0: என்னால் சொல்ல முடியலை. ஆனால் அம்மாயிங்கிறவங்க ரொம்ப ஒரு உயர்வானது.
1: ஆமாம் ஆமாம்,
0: ஒவ்வொரு வீட்லேயுமே. ஏன்னா அம்மாயிக்கு சரித்திரமே கிடையாது, அம்மாயி எப்படிப்பட்டவங்க அடையாளமே இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் இப்போ எழுதியிருக்கேன் கவிதை. அதுக்கு கூடிய விரைவில் வரும், நான் மகிழ்ச்சி அடைவேன். அதே மாதிரி பெண்களை வந்து மதிக்க கற்றுக்கிறோம், பெண்களுக்கு உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் வீட்டில் உள்ளவங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லை, அந்த ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கணும். அவங்க வந்து அவங்க இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு பெண் வந்து வீட்டில் இல்லைன்னா விருந்தாளி கூட வரமாட்டாங்க வீட்டுக்கு. உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரம் இல்லை, நாங்கள் அடுத்த வாரம் வாரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து இருக்கிற வீடு வந்து ஒரு பெரிய சோலை வனம் மாதிரி. அதனால பெண்களை மதிக்க கத்துக்கணும், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். வீட்டில் உள்ளவங்க அன்பா வழிநடத்திட்டு போனா அவங்க எல்லா விதத்திலையும் சாதனையாளராக மாறுவாங்க. குளத்திலிட்ட விளக்கு போல பெண்களை அடைச்சி வைக்கக்கூடாது. எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமியார் அப்படிதான் வீட்டில் வச்சுருந்ததுனால எங்கள் மாமியாரோட திறமைகள்லாம் இன்னைக்கு தெரியலை வெளியில். அவ்வளோ ஒரு திறமையானவங்க.
1: ஆனால் உங்களை வந்து அப்படி வைக்கல பாருங்க உங்கள் மாமியார்.
0: எங்களை வைக்கலை, இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. அவங்க காலில் விழுந்து எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குவேன். வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கேற்றி சாமி முடும்போது அவங்க காலில் விழுந்து தொட்டு துண்ணூர் குங்குமம் வச்சான்னா எனக்கு ஏதோ மன திருப்தி கிடைக்கும். அது மாதிரி எல்லாருமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. பெரியவர் அறியவற்றுள் எல்லா மரியாதை பெரியாரை பேணி தமரா கொள்ளுன்னு வள்ளுவம் சொல்லுது. ஏன்னா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க.
1: நேரத்தோட விளிம்புக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க பண்பலைக்கு, நீங்கள் வந்ததை பற்றியும் பண்பலையை பற்றியும் உங்களோட சந்தோஷத்தை பத்தியும்
0: அளவிட முடியாத ஆனந்தத்துல இருக்கேன். ஆனா அந்த ஆனந்தம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு நிரந்தரமா இருக்கும்னு நினைக்கவும் முடியாது. எல்லாமே கடந்து போறதுதான். சந்தோஷமும் வரும், துன்பமும் வரும், மகிழ்ச்சியும் வரும். எல்லாத்தையும் சரிசமமான ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும். இப்போ அத்தனை நேர் நம்ம அறிவிப்பாளர் மக்கள் அனைவருக்கும், இயக்குனர் ஐயாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் இப்ப இயக்குனர் ஐயா இன்னைக்கு இல்லை, அவன் பார்த்து நான் ரெண்டு வார்த்தை பேச ஆசைப்பட்டேன். ஜான்பிரிட்டா அண்ணா ரவிச்சந்திரன் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அவங்களுக்கு கீழே எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருப்பான். அறிவிப்பாளர் மக்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்னோட மனமார்ந்த ஒரு சந்தோஷமான வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றிங்கம்மா. கோடை பண்பலையின் உறுப்புழு ஐந்தில் இதுவரை கேட்டும் வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இதுவரை இணைந்திருந்தார் பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள். பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் வென்றார் வந்தார் புதிய விருந்தினரோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பகல் 2 மணிக்கு. கேட்போம் நேர்களே, விரும்பிய வண்ணம் செய்ய முடியாவிடில் முடியும் வண்ணம் செய்தல் வேண்டும். விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வீர் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பூந்தமிழ் வணக்கம் நேயர்களே. முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை நொறுப்புழியில் நீர்களின் பெயர்கள் அவர்கள் விருப்ப பாடலோடு பொழிப்புரையும் இணைத்து அரங்கேறும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை சரம் தொடுத்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்குடல் கார்த்திகேயன் அவர்கள் தெரிவில்.

நிகழ்ச்சியில் அவள் தொகுத்திருக்கும் தலைப்பு, அவரை ஊக்கப்படுத்தும் பாடல்கள் நம்மையும் ஊக்கப்படுத்தும். உற்சாகமான பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார். அவரோடு இணைந்து நிகழ்ச்சியில் மகிழ்வோடு உங்களுக்கு தொகுத்து தர இணைகிறேன் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கார் கேட்போமா? மோட்டிவேஷனல் சாங்ஸோட. கோடை பண்பலைக்கு என் அன்பு வணக்கம். நேர்களே, உத்வேகமாகவும் உயிர்ப்புடனும் தொய்விமலாமலும் வைத்திருக்கும் கோடை பண்பலைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் இந்த பகுதியில் எனக்கு பிடித்த 10 ஊக்கப்படுத்தக்கூடிய பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறேன். பெரும்பாலும் அவற்றின் வரிகளோடு கூறி அதனை எனக்கு தெரிந்த வகையில் தொடர்புபடுத்தி பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறேன். அது நேயர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையுடன் கூட நம்பிக்கை கூடிய பாடல்கள் தான் இந்த தொகுப்பு. இவையாவும் நான் தொய்வாக இருக்கும்போது கேட்ட பாடல்கள், மேலும் என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேயர். என்ன பாடல்களாயிருக்கும் கேட்போமா? 3:06 சர்வம் திரைப்படத்திற்காக. அடிச்சா வச்சக்குறி சிக்கணுமே, புடிச்சா சமுத்திரம் மாட்டணுமே, நினைச்சா நினைச்சது நடக்கணும்ல, இழுத்தா பூமி நம்ம கையில் இல்ல அப்படின்னு ஒரு வரியையும் போட்டிருக்காரு. வாழ்வின் உயரத்தை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்படி இலக்கு வைத்த பின் அதை நிச்சயம் அடைந்தே தீர வேண்டும். பாதியில் பின்வாங்குவது என்றும் யோசிப்பதற்கே இடமில்லை. இலக்கை வைத்தவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றி வரும் நாளினை எதிர்பார்த்து வேண்டியிருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த நாளில் அவர்கள் மிகப்பெரிய பெருமூச்சு விட்டு வெற்றியின் பதத்தை ருசிப்பார்கள். அந்த நேரத்தில் பெய்யும் மழையும் இளங்காற்றும் நம் மனதை லேசாக்கும், இதமாக்கும், புத்துணர்ச்சி அளிக்கும். கேட்போமா கோடை பண்பலை 100.5

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேர் வந்து ஒரு எக்ஸ்ரே அமைச்சிட்டு அந்த நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டது என்னன்னா, எல்போல

0: குழந்தையில் வந்து அவங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, ஸோ அது அடுத்தது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். டெஃபினட்டாக இருக்குங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டு, உங்கள் கேள்வி என்னென்னா அந்த ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஹிப் ஜாயின்ட் பண்ணுறோம், நீ ஜாயின் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அந்த எல்போவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எல்போவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்போ ஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் எல்போவுமே நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது நிறைய கண்டிஷன்ஸில் மெயினாக வருங்க. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏதாவது அடிபட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு மாறி கூடுறதுனால, தேய்மானத்தினால, ஏதாவது ரொம்ப முன்னாடி வந்து அந்த எலும்பு துக்குநூறாக உடஞ்சிருக்கலாம், அதில் ஏதோ சரியாக ஆப்ரேஷன் அவங்க பண்ணிக்காமல் இருந்தாலோ, இல்லை இந்த மாவுக்கட்டு நாட்டுக்கட்டு மாதிரி கட்டினாலோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து அந்த இதே வந்து தேஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும் அந்த மூட்டையை வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அதை அந்த தேஞ்சு போன பகுதியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து ப்ராசஸ் இம்ப்ளான்ட் மாதிரி வைப்போம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மீதி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப காமன் இல்லை, கொஞ்சம் கம்மியான எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது வந்து வெயிட் அந்த அந்த கையில், அதாவது காலில் என்ன நம்ம வெயிட் கொடுப்போம், ஸோ நடக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம்னா மூட்டு இதெல்லாம் தெரியும், பட் எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதோட வெயிட் வந்து அதோட அழுத்தம் ஏற்படாது. ஸோ அதனால் வந்து தேய்மானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அவங்க எல்லாமே எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். பட் ஆனால் போஸ்ட் சர்ஜரி என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் எதுவும் அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 kg மட்டும்தான் நீங்கள் வெயிட் தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதில் இருக்குது. பட் ஆனால் பெயின் ஃப்ரீயாக இருக்கும், பெயின் இல்லாமல் மடக்கி நீட்டுறது, ஸோ அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிறது, ஸோ இதெல்லாமே அவங்களால டெஃபரெண்டாக அது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான், என்னை வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 3:16. உயிரெழுத்து நிகழ்ச்சி அணி நேயர் தந்திருக்கிறார் பேட்ட திரைப்படத்திற்காக. இந்த வாழ்க்கை எண்ணற்ற அற்புதங்களை நம்மை சுற்றி வைத்துள்ளது. அதை ரசிக்காமல், உணராமல், அனுபவிக்காமல் பலரும் கவலைகளை, பிரச்சனைகளை பெரிதாக்கி மகிழ்ச்சியை தொலைக்கின்றனர். 100,000 சம்பளம், 1 கோடி ரூபாய் வீடு என எதுவாக இருந்தாலும் அதன் மதிப்பு எவ்வளவு பெரியதாயினும் உனக்கு நிம்மதி தரவில்லை எனில் அவை உனக்கானது அல்ல. உன் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கு நீ இரு. வாழ்வில் எப்படி பார்த்தாலும் சிலவற்றை இழக்கவே நேரிடும். அதற்காக ரொம்ப வருத்தப்படாமல் பயணித்தால் போதும். அதைவிட சிறந்த ஒன்று நம்மை நோக்கி வரும்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: கோடை பண்பலை நெருப்பிளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
1: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

ஒரு இசைப்பயணமாக கோடை பண்பலை நூறுபுழியை தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:24 நிகழ்ச்சி ஈட்டி திரைப்படத்திற்காக. புதியதாக ஒன்றை செய்ய நினைப்பவர்கள், மாற்றத்தை செய்ய நினைப்பவர்கள் அனைவரும் சந்திக்கும் சிந்திக்கும் கேள்வி, இதை செய்வதால் என்ன பயன்? நீ ஒருவன் மாறினால் எல்லாம் மாறிவிடுமா? தடை என்ற ஒன்று இருப்பதே அதை தாண்டதான். அதனால் முடங்கி போக அல்ல, வெற்றி உன் காலின் அருகிலேயே இருக்கிறது. பதட்டப்படாமல் அதனை நாம் தாண்ட வேண்டும். நம் பாதம் எங்கெல்லாம் படுகிறதோ அதை பாதையாக மாற்ற வேண்டும், மாற்ற முற்பட வேண்டும். ஒருவேளை நீ தோற்றுப்போனால் உனக்கு பின் வருபவர் நீ விட்ட இடத்திலிருந்து தொடங்குவார். அதற்கு நீ இடம் தரப்போகிறாயா? ஒருவேளை வெற்றி பெற்றால் அவர்களின் பாதை இலகுவாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கியும் நகரும். இதற்கும் நீ இடம் தரப்போகிறாயா, இல்லை வழிவிடப் போகிறாயா? யோசிக்க வேண்டுமல்லவா நமது மனம்? அப்படி முயற்சி எடுக்கும்போது கட்டாயம் எல்லோரும் கீழே விழுவர். அது பிழையல்ல, அத்துடன் முடிந்து போவதும் இல்லை. திரும்ப எழுந்து வேகமாக ஓட வேண்டும் என்ற பாடல் உணர்த்துகிறது. எனக்காக ஒளியேற்றுங்கள், நீர்கள் கேட்டு மகிழட்டும் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து உற்சாகப்படுத்தும் பாடல்களோடு நிகழ்ச்சியுடனே இறுதி சுற்று திரைப்படத்திற்காக. உன் உயரம் உன்னை விட உயரமே, சென்றடையும் வரை உழை தினமும், நீ வெளியில் நடப்பது தடையோ, விட்டு விலகும் நொடி சிறு மரணமே அப்படின்னு சொல்லிட்டு, பலரும் புதிதாக ஒன்றை செய்ய நினைக்கும் போது பல தோல்விகளை சந்திப்பார்கள். இருந்தாலும் தொய்வில்லாமல் பயணிப்பார்கள். ஒரு கட்டத்தில் மாயவிசை நடந்து நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம் வேலை முழு உழைப்பை செலுத்துவதை, மற்றவையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் பொறுப்பு, அதைவிடம் விட்டுவிடுவோம். இந்த வாழ்க்கை எண்ணற்ற அற்புதங்களை தன்னகத்தை ஒளித்து வைத்துள்ளது. அதில் ஒன்று நம்மை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லும். அதனால் ரொம்ப குழப்பமடையாமல் நேர்கொண்ட பாதையில் பயணித்தால் போதும், நம் வாழ்க்கையில் வரும் மாய விசை நாம் வைத்த இலக்கை தாண்டி கூட நம்மை அழைத்துச் செல்லும்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நேரம் 3:36. உற்சாகமான பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் இன்று ஈரோடு மாவட்டம் ஆப்பக்குடல் கார்த்திகேயன். நிகழ்ச்சி யூத் திரைப்படத்திற்காக இந்த பாடலில் அனைத்து எதிர்மறை நிகழ்வுகளால் நடந்த நேர்மறை நிகழ்வுகளை எடுத்து கூறியிருப்பார் கவிஞர். அதுவே மிக சரி. தவறுகள் அனைத்தும் நமக்கு நன்மையை விளைவிக்கின்றன. தவறுகள் செய்த பிறகே சரி எதுவென்று தெரிந்தது. தவறுகளிலே கற்றுக்கொண்டவன் வெற்றி காண்பான், தவறுகளை படிக்காதவன் இன்றும் என்றும் புலம்பிக் கொண்டே இருப்பான். மனம் கலங்குவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவாக இருக்கும்? கவலைகள். அந்த கவலைகள் நிரம்புவதற்கு உள்ளம் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லவே, அது பூந்தொட்டி. மகிழ்ச்சியான எண்ணங்களை நிரப்ப வேண்டும். அப்போதே மனம் தெளிவடையும். தெளிந்த மனமே சரியான முடிவை எடுக்கும். சில நேரம் நினைத்து அனைத்தும் நடக்காது, அதை புரிய வைக்க கடவுளையே சாட்சியாக்கியிருப்பார் கவிஞர். சரி என்பது சூழ்நிலையை பொறுத்தும்

இன்று சரி, நாளை தவறாகலாம். ஒருவரின் பார்வையில் தவறு இன்னொருவரின் பார்வையில் சரியாகலாம். அதனால் சரி தவறென்று ஒவ்வொருவர் கூறுவது நம்முடைய பிழை இல்லையே. எனவே உன் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றன. அவை தவறில்லை, உன்னை செதுக்க வந்த உளி என்று உணர்ந்தால் போதும்.

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மாறன்
1: பாண்டிய மன்னன்
0: அல்லது
1: மாற்றான்
0: அல்லது
1: பகைவன்
0: அல்லது
1: நம்மாழ்வார்
0: மாறன்
1: பாண்டிய மன்னன்.

நேரம் 3:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உயிர் எழுத்து நிகழ்ச்சியினி அயன் திரைப்படத்திற்காக. புழு கூட்டை தாண்டி பின்னரை வண்ணத்து பூச்சி ஆகிறது. இளம் வயதில் சில துணிச்சலான முடிவுகளையும் எடுக்க வேண்டும். அதற்கு வீட்டை விட்டு வெளியே வந்து வெளி உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இளம் வயதில் நினைத்தது அனைத்தையும் செய்யலாம். அதே சமயம் அது ஒரு இருமுனை கத்தி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சிக்கலான சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள பயணம் மிக அவசியமான ஒன்று. ஒளியேற்றுங்கள் இந்த பாடலை என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: அன்பின் இது உங்கள் கோடை பண்பலை 1:05 தந்து கொண்டிருக்கிறது. உயிர் எழுத்து 3:50 நிகழ்ச்சியின் ஜெய் பீம் திரைப்படத்திற்காக. இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற கைகள் நமக்கு உதவ காத்திருக்கின்றன. உறுதியுடன் பயணித்தால் போதும், நாளை நிச்சயம் உள்ளது. இன்று மட்டும் பிரச்சனை. எண்ணங்கள் செயலாவதற்கு உறுதி தேவை. அந்த உறுதியை வெளியில் தேடுவதை விட ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் தேடினால் போதும், அறத்தோடு பயணித்தால் போதும், கோடி கைகள் துணை சேர காத்திருக்கின்றன. இந்த உலகில் தேடலில்லாத உயிர் என்ற ஒன்று நிச்சயமில்லை. ஆகையால் பல பேர் நமக்கு துணை நிற்கிறார்கள். நாம் தேடி பயணிக்க ஆரம்பித்தால் போதும், அவர்களை சந்திக்கலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். அழகான உற்சாகமான பாடல்களை நமக்கு தொகுத்து தந்திருந்தார் ஈரோடு மாவட்டம் ஆப்பக்குடல் கார்த்திகேயன் அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். நிறைவாக நண்பன் திரைப்படத்திற்காக இந்த பாடலில் வரும் தீர்வுகள் அனைத்தும் கற்பனையே. நிஜ வாழ்க்கையில் சாத்தியமில்லாத ஒன்று இருந்த போதிலும் பிரச்சனை வரும்போது அதை பார்த்து புலம்பாமல் லெஃப்ட் ஹேண்ட்ல எதிர்கொள்ள சொல்லியிருப்பார். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வலி என்று புலம்புவர்கள் ஆல் இஸ் வெல் என்ற தாரக மந்திரத்தை உணர்ந்துவிட்டால் போதும். மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான பருவம், கற்றலுக்கான பருவம், அந்த பருவத்தில் சிறை வைக்காமல் கதவை திறந்து விட்டால் போதும், பல மாற்றங்கள் இப்புவியில் நடக்கும். மூளை அறிவின் வழியில் யோசிக்கும், இதயமே அறத்தின் வழியில் யோசிக்கும். ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட் பீட்டா.

0: நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
1: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல்வேஸ் வெல். தோல்வியா

0: இனி கேட்கலாம் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம்.
1: குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம்
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான்
1: கோடை பண்பலை நூறுபுழையில் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பு.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: வழங்கும் வனத்துறிகை.

தெரிந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் தெரியாத புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் சுவாரஸ்யமாக வரப்போகுது நம் கொடை பண்பலை 100.5.

0: கல்லூரிகையில் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள்: அறிமுக உள்ளங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து
1: உங்கள் சிந்தையில் விதைக்க நிகழ்ச்சியில் இணைகிறோம்
0: செல்வராணி,
1: லக்ஷ்மி நாகேந்திரன். வாழ்த்துக்கள் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: இல்ல, அக்கா வந்தோடனே முச்சு விடாம பேசுனீங்களா? சரி, பாவம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதையும் விட மாதிரி இல்ல.
0: இல்ல தங்கச்சி, 2 மணி நேரம் பேசிட்டே வந்தாங்களே.
1: வழக்கமா நடக்கிற நிகழ்வு தானே.
0: அதனால சரி, நம்ம கொஞ்சம் கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா, நிறைய கேள்வி வேற எடுத்து வச்சிருக்கீங்க.
1: வச்சிருக்கோம்.
0: ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல, தெரிந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறோம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதனால நேர்கள் நிறைய பேர் அவளோட காத்துட்டு இருப்பாங்கன்றதான்.
1: வருக வணக்கம்.
2: இரு சகோதரிகளுக்கும் வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: என் தாய் தமிழை வணங்கி பண்பலையில் இணைவது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உஷாநதினி கண்ணன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: உஷா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: அனைவரும் சௌக்கியம். பண்பலை கழகம்
2: சொல்லுங்க.
1: என்ன சொல்லணும்? அன்னைக்கு வந்து நிறைய விருதுகள் வந்து தமிழக அரசு நமக்கு வழங்கினாங்க இல்லீங்களா? விருதுகள்ல இருந்து தொடங்கிடுவோமா? விருதுகள் பிடிக்காதவர்கள் யாராக இருப்பாங்க?
0: யாருமே இருக்க மாட்டாங்க. விருதுகள், பாராட்டுகள் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்.
1: அதனால அதுல இருந்தே நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம் இல்லைங்களா? கேட்கலாங்களா உஷா?
2: கேளுங்க கேளுங்க.
1: 2026 இந்த வருடத்திற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
2: உண்மையை சொல்லணும்னா, ரொம்ப வேலைப்பளு அதிகமா இருந்ததுனால நிறைய செய்திகளை நான் பார்க்கல கேட்கல. நீங்க ஏதாவது ஒரு குழு கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன்.
1: பேருக்கு குழு கொடுக்க முடியாது. உஷா நந்தினின்னு சொன்னீங்க, உங்க பேருக்கு நான் எப்படி குழு கொடுப்பேன்? இப்போ வந்து பேருக்கு குழு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க வந்து நம்மளுடைய கொங்குத்தமிழ் கோவையை சார்ந்தவங்க தான். கோவையில் நிறைய பேர் இருப்பாங்க, யார் பேருங்க நான் சொல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது சரிங்களா?
0: சரிங்கம்மா, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோங்க.
1: திண்டுக்கல் எப்படி இருக்குது?
3: திண்டுக்கல் வெயில தாங்க இருக்கு.
1: சாப்பிட்டாச்சா?
3: சாப்பிட்டேங்க.
1: சரி, கேள்வி கேட்டிங்களா?
3: ஒரு தடவை சொல்லுங்க.
1: சொல்லுங்களாமாக்கா. அதாவது இந்த வருஷத்துக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த கல்பனா சாவ்லா விருது எதுக்கு தராங்க ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆனா பதில் வர,
0: பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அதை வழங்கினாங்கன்னு சொல்லிடலாம்.
1: அவங்களுக்கு கிடைச்ச இந்த கல்பனா சாவ்லா விருது எதுக்காக கொடுத்திருப்பாங்க?
3: இது வந்து துணிவு, அந்த சாகசம், அந்த புரிஞ்சவங்களுக்காக கொடுத்திருக்காங்க.
1: சிறப்பு. கோபால கிருஷ்ணா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு
1: ஏதோ சாகசம் புரிஞ்சிருக்காங்க. என்ன சாகசம் புரிஞ்சாங்க? எதுக்காக அந்த விருது அவங்களுக்கு கொடுத்தாங்க?
3: அவங்க நிறைய
1: விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஜேஜே படத்துல இருந்து
1: பாடல் சொல்லிட்டாரு. சில தகவல் நம்ம சொல்ல வேண்டியது அவரும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? கோயம்புத்தூர் சார்ந்தவங்க தான். இந்த விருது வந்து ஏதாவது ஒரு துணிச்சலான சாகசமான செயலை புரிஞ்சவங்களுக்காக தான் தருவாங்க. இவங்க வந்து உலகிலேயே மிக உயரமான அந்த எவரெஸ்ட் சிகரத்தை 2 முறை தொட்டுட்டு வந்து சாதனையை வாங்கின முதல் பெண், இந்திய பெண். அதனால வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அறிவியல் சார்ந்து, மக்கள் நல பணி சார்ந்து யார் சிறப்பாக பங்காற்றினாங்களோ அவங்களுக்கு

0: அந்த விருதை தருவோம் இல்லைங்களா. இந்த வருடம் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் மாறுதலோடு நீரிழிவு நோய் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மக்கள் சேவைக்காக சிறந்து விளங்கியதற்காக டாக்டர் வி மோகன் அவர்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது 2026 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விருதுகளும் ரொம்ப முக்கிய, நிறைய விருதுகள் எல்லா விருதுகளும் முக்கியமானது தான். இந்த இரண்டு விருதுகளும் வந்து இளம் தலைமுறைக்கு
1: பிரயோஜனமா.
0: ஆமாம், அவங்க வாங்கணும்ல.
1: ஆமாம்,
0: பாடல் கேட்கலாங்களா?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
5: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
8: 3 வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
10: கோடை பண்பலை நுறுப்புழி 5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
13: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:16.
14: ஓடி
13: போயிடுச்சா? சரி, ஓடி போயிடுச்சு. உங்களுக்கு ஓடி பிடிச்சி விளையாட பிடிக்குங்களா?
14: ஓடி பிடிச்சி விளையாட பிடிக்கும், ஒளிஞ்சு விளையாட பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும்.
13: இல்லை, வட்ட வட்டம் இதை வந்து, அதாவது ஒவ்வொரு முறையும் கேட்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன விளையாட்டு பிடிக்கும், யார் யாருக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விளையாட்டு சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மனசில் பதியும், சிந்தையும் வந்து விரிவுபடும்.
14: கண்டிப்பாக
13: இல்லைங்களா?
14: அந்த வியர்க்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உடம்புலையும் நடக்கும்ல, மனசும் அமைதியாக இருக்கும், ஒரு உடற்பயிற்சியும் செஞ்ச மாதிரி இருக்கும்.
13: அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சுருக்கீங்களா?
14: யார், நான் எடுக்கணும்? குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
13: எப்படி? அதாவது ஒரு வயசு
14: சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம விளையாண்டோம்ல?
13: நான் இப்ப கேட்டேன்
14: உங்கள்கிட்ட,
13: இப்ப இந்த சொல்றக்கூடிய இந்த விஷயத்த நம்ம மனசுல முன்னெடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்களாக்கா?
14: இல்ல.
13: ஏன் பண்ணல?
14: உடம்பு ஒத்துழைக்கல.
13: அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஏன்னா நிறைய பேர் வந்து இதுதான் யோசிப்பாங்க, நாங்கள் வளர்ந்துட்டப்போ போச்சு காலம், நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறதுக்கோ அதை செய்யறதுக்கோ சில விஷயங்கள் வந்து, அதுலேயும் பெண்கள் தான் வந்து தன்னைத்தானே அதிகமாக கவனிச்சுக்கணும். விளையாட்டு சார்ந்த ஒரு கேள்வி வருக. வணக்கம்.
1: மாலை வணக்கத்துடன். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிருந்து சையத்தரங்கம்மா.
0: சையத்தையா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்து வேலை இல்லாதனால உங்களுக்கு கால் பண்ணிட்டு
2: பொழுது போகல.
1: பஞ்சர் கடை மழை வர மாதிரி இருக்கு, அதனால வந்து ஓய்வு நேரத்துல இருக்கணும்.
2: அதனால உடலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு மூளைக்கு வேலை செய்ய வந்துட்டாங்க.
0: கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: 2026 ஆண்டுக்கான ஹாக்கி உலக கோப்பை போட்டி எங்க நடைபெற்று இருக்கு?
2: 15 ஆரம்பிச்சது.
0: இந்த கேள்வியா நீங்க பதில்ல நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? நீங்க சொல்லக்கூடாது.
1: எனக்கு ஒரு குழு கொடுங்க.
2: அத சொல்லிட்டேனே, 15 ஆரம்பிச்சிச்சுன்னு.
1: 15 நம்ம நாட்டுல தானங்கம்மா?
0: இல்ல.
1: சரிங்கம்மா.
0: ஒரு 2 நாட்ல அது நடைபெற போகுது. 15 நாள்.
1: 2 நாள். நம்ம நம்ம கண்ட்ரில ஏசியன் கண்ட்ரிலிங்கம்மா.
0: சரி, எந்த நாடுன்னு சொல்லுங்க.
3: சண்முகசுந்தரம்
2: கேள்வி கேட்டீங்களா?
3: பதில் வந்து நெதர்லாந்து அண்ட் பெல்ஜியம்.
0: சிறப்பு சிறப்பு. என்ன பாடல் கேட்கலாம்? இங்க பாருங்க, நாங்க கேள்வி ஒண்ணு கேட்டோம், பதில சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல கேள்வியை நீங்க கேட்க கூடாது. நான் கேட்ட பாட்டை கொடுங்க அப்படிதான்
2: சொல்லிட்டாங்க. அப்பலாம் சொல்லவே இல்லையா அவரு? அப்படிதானே?
3: இன்னும்
2: நிறைய கேளுங்க, நாங்க சொல்றோம், சொல்ல தயாரா தான் இருக்கோம்.
0: கேட்ட கேள்வி ஒண்ணுதான்ப்பா, பெல்ஜியம் நெதர்லாந்து.
2: அதுக்கு வச்சு உங்களுக்கு பரிசு பாடல் என்ன வேணும்?
3: நேருக்கு நேர் படத்துல இருந்து ஹரிணி அவர்கள் பாடிய மனம் விரும்புதே
2: உன்னை.
0: மனம் விரும்புதே.
2: நீங்க பாடுறீங்களா இல்ல பாடல போட்டுடலாமா?
0: பாடல் கொடுக்கலாம். இத பத்தின வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா சண்முகசுந்தரம்?
3: இப்பதான் பாக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
0: சரி, இது எத்தனாவது எடிஷன்? எத்தனாவது அந்த ஹாக்கி வேர்ல்ட் கப் இது?
3: 18
0: சரியா?
3: ஆமா மேடம்.
0: சரிதானா?
3: ஆமா மேடம்.
0: இந்தியா வந்து எத்தனை முறை இதுல மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க? இதுலதான் இந்த உலக கோப்பை ஹாக்கில
3: தயான் சந்த் இருக்கும் போது 3 தடவை மேடம்.
0: சரிங்க, அதாவது எல்லா தகவலும் சிறப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு சண்முகசுந்தரம். பாட்டையும் கொடுத்தா. இந்த 2026 ஆண்டுக்கான ஹாக்கி உலக கோப்பை வந்து எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பெல்ஜியம் நெதர்லாந்து. இது வந்து 16th எடிஷன் ஆஃப் ஹாக்கி வேர்ல்டு கப், 16th முறை. ரெண்டு பேருமே தான், ஆண்கள் பெண்கள் இல்லைங்களா, இந்த உலகக்கோப்பையில ரெண்டு பேருமே தான் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம 15 தொடங்கி 30 வரைக்கும், இந்த மாசம் 30 வரைக்கும் நடக்க இருக்குது. நம்ம கேட்ட அந்த மெடல் வந்து இந்தியா வந்து 3 முறை வந்து மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு முறை நம்ம சாம்பியன்,
2: ஓ
0: சாம்பியன் பட்டம், கோல்டு மெடல் அடிச்சு சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம். எப்பன்னு
2: சொல்லலாமா?
0: நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க அப்ப. நானும் பிறந்திருக்க மாட்டேன். நீங்க கேட்கலாம், நீ பிறந்திருப்பியான்னு.
2: நானே பிறக்கலன்னா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும்.
0: அந்த மாதிரி 1975 வந்து நம்ம வந்து சாம்பியன் வாங்கியிருக்கோம், அந்த பட்டம் வென்றிருக்கோம். சில்வர் மெடல் வந்து 1973 நம்ம
2: வாங்கினோம்.
0: 1971 வந்து ப்ரோசோன் மெடல் வாங்கினோம். இது 3 தான். அதுக்கு அப்புறமா மெடல் நம்ம வாங்கல, 3 முறை வின் பண்ணி. இந்த முறை எதிர்பார்க்கலாம், வாங்குவோம்,
2: கண்டிப்பா வாங்குவோம்.
0: நம்பிக்கை நமக்கு இருக்குது, நம்ம தான் அடிக்கிறோம்
2: கண்டிப்பா இல்லைங்களா? ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 கோவை கொடிசியாவில்.
5: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ்,

0: 260-க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
4: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கிய வனத்துறிகை. நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
12: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம். ரெண்டு கேள்வி பதில், நிறைய பதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நேரும் ஆவலா இருக்காங்க.
13: எனக்கும் ஒரு ஆவல் இருக்கு. என்னன்னு கேளுங்க.
12: என்ன
13: கேட்டா? என்ன அப்படி மட்டும் கேப்பீங்களா? என்னக்கா? நீங்க ஒரு ஆசையா, ஒரு ஆதரவா? என்னம்மா உனக்கு ஆசை? கேளுங்க.
12: அப்படி
13: கேளுங்க, கேளுங்க. இன்னொரு
12: ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி என்னம்மா ஆர்வமா ஆசையா அவளோட காத்துட்டு இருக்கீங்க?
13: இப்படி நீங்க கேக்கும் போது எனக்கு வெக்க வெக்கமா சொல்ல முடியலக்கா.

0: இல்ல இல்ல மதுரக்காரங்கன்னா விச்சர்வாவோட இருந்தா நான் பதில் சொல்றேன் பாரு, நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லவாக்கா. என்னைய பத்தி நானே எழுதிக்கணுங்க.
1: அப்படியா?
0: அந்த ஒரு ஆசை இருக்குக்கா. ஏன்னா யாரும் எழுத மாட்டீங்க, யாரும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, யாரும் விரும்ப மாட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு என்னைய பத்தின விஷயங்களை நானே எழுதி வைக்கணும்.
1: எழுதின உடனே சொல்லுங்க, அதை வந்து நான் படிக்கிறேன்.
0: எழுதின உடனே அது ஒரு புக்கா போடுமா? பத்து பேருக்கு நான் வாங்கி தரேன், அதெல்லாம் சொல்றது இல்ல.
1: இல்லப்பா, நீ எழுதுறதுல
0: வந்து ஓசில படிச்சுட்டு போயிருக்க.
1: கரெக்ஷன் சொல்றதுக்காக.
0: ஓ, அப்படி நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு புக்கை போடுங்க, ஃபர்ஸ்ட் பண்பலையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். லக்ஷ்மி நாகேந்திரனா இவங்க தான் இப்படிதான் அப்படின்னு
0: சொல்லிட்டு சுயசரிதைய
1: ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டு அப்புறம் மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்றோம்.
0: ஒரு அதுக்கு தான் அக்கா வேணும். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டுலாங்களா? வருவாங்க. வருக வணக்கம்.
1: வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா?
2: செடிகள் ஒழிப்பது கோடி பம்பளை 100.5. அணிக்கும் லட்சுமி நாகேந்திரனுக்கும் மாலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவதிசிலியம்பலின் சோமசுந்தரம்.
1: முடிச்சாச்சா?
2: முடிச்சாச்சு மேடம்.
1: இப்ப நாங்க ஆரம்பிக்கிறோம்.
0: கேள்வி கேட்கலாங்களா?
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும். நீங்களாரும் எப்படி இருக்கீங்க?
2: நல்லாம இருக்கேன் மேடம்.
1: ஒரு சுலபமான ஒரு கேள்விதான் வருது உங்களுக்காக.
0: கேட்கலாங்களா? My life, my struggle அப்படின்றது யாருடைய சுயசரிதை நூல்? Triumph the Indian Republic, my life, my struggle அப்படின்றது யாருடைய சுயசரிதை நூல்? My life, my struggle எல்லாமே இல்லைங்களா?
1: ஆமா,
0: அது ஒண்ணுக்குள்ளே வந்தது பார்த்தீங்களா? என்னோட வாழ்க்கையில
1: என்னாச்சு? ரொம்ப யோசிக்கிறீங்களா?
0: யோசிச்சீங்களா ரமையா?
1: பதில் சொல்லாமா?
2: மேடம் குளு கொண்டு கொடுக்கணும்.
1: குளு கொடுத்தாவே கண்டுபிடிச்சிருவீங்களே.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒருவரை பற்றின வாழ்க்கை வரலாறு அவங்களை அவங்கள பத்தியே எழுதிக்கிற நூல் தான் சுயசரிதை.
1: ஆமா, அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த நூல்.
0: அவர் பேர் யாரு? சரி சொல்லிட்டுங்களா? பதில் சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு க்ளூ சொல்றேன். அதுல உங்களுக்கு எத்தனை தலைவர்கள் தெரியுமோ அத்தனை தலைவர்கள் பேரையும் சொல்லிக்கோங்க. அதுல ஒருத்தர் தான் இது.
1: இல்ல,
0: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர்.
1: வரிசையா ஒரு குடியரசுத் தலைவரையா யோசிச்சீங்கன்னா இந்த புக்கு
0: என்னங்க?
2: ராதாகிருஷ்ணன்.
1: இல்லைங்களா?
0: இல்லங்க. சரி, நேயர்கள் சொல்றாங்களான்னு கேட்போம். நன்றிங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சிறந்த வணக்கம். மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலிந்து எப்பவும் மேடம்.
1: கேள்வி கேட்டீங்களா?
3: ஒரு முறை கேளுங்க மேடம். லைன்ல இருந்து வெயிட் பண்ணிருந்தேன் மேடம். தள்ளி வந்துட்டேன்.
1: மை லைஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படின்ற சுயசரிதை புக்கை யார் எழுதினாங்க? யாரோட சுயசரிதை அந்த புக்கு?
0: அதான் சொல்லியாச்சு, இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர். என்னாச்சு?
1: மை லைஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படின்ற சுயசரிதை எழுதினவங்க யாரு?
3: குடியரசுத் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம்.
1: இல்லீங்களே.
3: அதான்
1: பெரிய குழுவே, அதான் குடியரசுத் தலைவரோட பேர் தான் அது.
3: ராம்நாத்
1: கோவிந்த்.
0: என்னங்க?
1: ராம்நாத் கோவிந்த்.
4: சரிதானாக்கா?
1: சரியா சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
3: படம் வந்து பொன்மணி செல்வம், நீ பொட்டு வச்ச தங்க கோலம்.
0: சரி, பாடல் கேட்கலாங்க. பாடல் கேட்கலாம். இந்த ட்ரையம் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு சுயசரிதை எழுதினவர் வந்து இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து 14வது குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு, இல்லைங்களா? 15வது யாருன்னு நமக்கு தெரியும். இவர் வந்து இவருடைய பதவிக்காலம் 2017லேருந்து 22 வரைக்கும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவருடைய சுயசரிதை தான் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?

0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம்

0: முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220-க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260-க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
11: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: நேரம் 4:46 ஆயிடுச்சு. இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 வண்ண துரிகையில் பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில். இப்போ எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் பாப்பா, என்ன அப்படின்னா, மை லைஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு அவங்க சுயசரிதை எழுதினாங்க, நீங்கள் ஒரு புக் எழுத போகிறேன்னு சொன்னீங்கல்ல,
1: சீக்ரெட்.
0: ஓ, தலைப்பு இன்னும் சொல்லலை.
1: சொல்லிட்டோம்னா நீங்க சொல்லிவிட்டீங்க,
0: அதனால
1: எப்படி அந்த பிள்ளை மட்டும் வைக்கிறா, இரு அவளுக்கு முன்னாடி நான் எழுதிடுறேன்
0: அப்படின்னு பேரை வச்சு போட்டி போட்டு எழுதுவேன்னு நினைச்சீங்க.
1: செய்வீங்க, நீங்க செய்வீங்கக்கா. அதனால தலைப்பு மட்டும், புத்தகத்தின் தலைப்பு மட்டும் சீக்ரெட்.
0: நான் நினைக்கிறேன் தலைப்பே அப்படிதான் இருக்கும் நினைச்சேன்.
1: சொல்லுங்க, என்ன வைப்பேன் நினைக்கிறீங்க?
0: இல்லை வேண்டாம்,
1: இல்லை நீங்கள் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்களேன் பார்ப்போம், சொல்லுங்க.
0: சரி, அடுத்து இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கான தலைப்பை நான் சொல்கிறேன்.
1: சொல்லு, எதுக்கான தலைப்பை சொல்லுங்க?
0: உங்களோட சுயசரிதைக்கான தலைப்பை
1: கேள்வி கேட்கலாங்களா? 4:46.
0: ஆமாம், வாங்க. வணக்கம்
2: அனைவருக்கும். தமிழ் கடவுள் மாலை வணக்கம். செல்வராணி மேடத்துக்கும் லட்சுமி நாயனருக்கும் என்னோட பணிவான வணக்கம், வாழ்த்து, பாராட்டுக்கள். பூலுச்சாமி, அமராவதி, தேனி மாவட்டம்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் முருகா, எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும்.
2: வருஷ கணக்கில் ஆச்சு முருகா, லட்சுமி நாயர் இவங்களை பார்த்து, செல்வராணியை பார்த்து வருஷ கணக்காக
0: ஆச்சு. வருஷ கணக்கு ஆயிடுச்சா?
2: லயன் பிடிக்க முடியல, போர்க்காலமாவில் இருக்கு. லயனை பிடிக்கிற பெரிய போர்க்காலமாவில் இருக்கு.
0: இல்லை, புது நேயர்கள்லாம் வரணும்ல நம்ம நிகழ்ச்சிக்கு.
2: அதே ஐயோ அப்பா, ரெண்டு போன் அவுட் ஆயிடுச்சு அமைக்க அமைக்க.
0: சரி, அப்போ கேள்வி கேட்கலாம். கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சிருக்கீங்க.
2: ஆமா முருகா, பெரிய போர்க்காலம்னே.
0: சரிங்க,
1: கேள்வி கேட்கலாமா? என்ன ஒரு மௌனம், என்ன ஒரு தாமதம்?
0: இல்ல இல்ல,
1: சோலார் வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து ஒரு பயன்பாட்டுல இருக்கு.
0: ஆமா,
1: அது வந்து அதோட
0: வீடுகளையும் பயன்படுத்துறாங்க, விவசாயத்திலையும் பயன்படுத்துறாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது,
1: முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் எல்லா இடங்கள்லையும் வந்து சோலாரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதை பயன்படுத்தினா நிறைய மிச்சம் படுத்தலாம், நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. அதனால் சோலாரோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ கேள்வி எப்படின்னா, சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா உலகின் எத்தனையாவது நாடாக உருவெடுத்திருக்கு?

0: என்னாச்சு?
1: குழு கொடுங்க, நம்பர் தான்.
0: லைன்ல இருக்கீங்களா?
2: இருக்கு மேடம், சொல்லுங்க.
0: கேள்வி தான் கேட்டாச்சே.
2: இதுதான்
0: கேள்வி.
3: வீடுப்பா நமக்குள்ள என்னப்பா?
2: நம்பர் 1ல தானே இருக்கு.
1: நம்பர் 1ங்களா?
0: 1ல இல்ல.
1: சரி, 1லயே 2லயே என்ன இருக்குது, எந்த நாடுகள் இருக்கு அப்படினு சொல்லிரலாங்களா? ம், சரி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவோம். நன்றிங்க.
0: வாங்க, வணக்கம். 4:49 ஆயிடுச்சு.
4: வண்ணத்துவிரிகியன் ஜாம்பவான்கள் லட்சுமி நாகேந்திரன் அக்கா அவர்களுக்கும் செல்வராணி அக்கா அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: சேலம் மாவட்டம் கூலியூர் துறை.
1: பதில் வந்துருங்க.
0: நாம் கண்டிப்பா
4: மூணாவது இடங்கா.
0: கேள்வியே திருப்பி கேக்குறதுலாம் இல்ல.
1: ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்
4: கேக்கலங்கா.
0: முதலிடம் இரண்டாவது இடம் எந்த நாடு?
4: வணக்கம். முதலிடம் வந்து சீனாங்கா. ஹலோ,
0: கேக்குது கேக்குது.
4: நம்ம வந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளி தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கறங்கா.
1: சூப்பர்ங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
0: உங்களுக்காக ஒரு பிட்டு நம்ம செந்தில் போட்டாங்கல்ல.
1: சரி, வாழ்த்துக்கள் சுரேஷ், சரியான பதில் தான். சூரியாற்றல் உற்பத்தியில வந்து இந்தியா உலகின் எத்தனாவது நாடு அப்படின்னா மூன்றாவது நாடு. ஜப்பான பின்னுக்கு தள்ளியிருக்கு.
0: பெரிய விஷயம் இல்லையா?
1: கிட்டத்தட்ட 100,000 மேல வந்து இந்த மின் உற்பத்தி ஆற்றல்ல வந்து அந்த சொச்சம் அப்படின்னா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்குது. ஜப்பான் வந்து 96,000 அந்த சம்திங், அந்த சொச்சம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சம்திங்ல இருக்குது. அப்போ சீனா, அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லைங்களா. அதில் வந்து நம்ம கர்நாடகா இந்த சைட்லாம் வந்து அதிகமான உற்பத்தி கொடுத்து ஒரு நம்மளுடைய ரேட்டை வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
8: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
9: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நூறு புள்ளி 5 இல் என்று மாலை 5:30 க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்செவ்வானம்.

விசேஷம் தினம் போய சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு பெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதி கொஞ்சம் நிறைய கேள்விகளும் பதிலும் நேயர்கள் வந்து டக்கு டக்குன்னு சொன்னாங்க. டக்கு டக்குன்னு அவங்க வந்து ரொம்ப எளிமையா சொன்னதுக்கு காரணம் சமீபத்திய செய்திகள் தான். வாய்மொழியாகவோ இல்ல செவி வழியாகவோ இல்ல நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயோ செய்தித்தாள்களோ பார்க்கும் போது இந்த வாரங்கள் சென்ற வாரங்கள் நடந்த ஒரு நிகழ்வு, சென்ற வாரம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளாக தான் இருந்தது. அதனால ரொம்ப எளிமையா
1: ஈஸியா சொல்லிட்டாங்க,
0: மனசுல பதிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க. அவருக்கான விருப்ப பாடலையும் வாங்கிட்டாங்க. நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய விருதா இருக்கட்டும், கல்பனா சாவ்லா சூரிய ஆற்றல் உற்பத்தி அந்த இருக்கட்டும், அப்புறம் ஹாக்கி இல்லைங்களா, அப்புறம் இந்த
1: மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்,
0: அது கேள்விகளும் பதில்களும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதுக்கான நிறைய தேடலும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அது சார்ந்த சில தகவல்களும் நமக்கு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க இரும்பு கண்மணி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில வகுப்புகளுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சந்தோஷமான விஷயம் கூட, ஏன்னா தங்களோட உடல்நிலை சார்ந்து அந்த இரும்புச்சத்தோ இல்லை பற்றாக்குறை
1: குறைபாடு செய்ய மாட்டேங்கிறாங்க,
0: இதெல்லாம் வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வகுப்பே எடுக்கலாம். 6, 9, 11 அந்த வகுப்புகளில் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக இப்படி நிறைய கேள்விகளும் பதில்களும் சொன்ன மகிழ்வோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: செல்வராணி,
0: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர்கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ். கணினியின் கைவண்ணம் செந்தில் சீதாராமன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு லிசா. இனி காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்ர செவ்வானம். சிவக்குமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக்கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அழகான மாலை பொழுது, மாலை நேர கதிரவன் தன் பணியை நிறைவு செய்யும் தருணம். செவ்வானமோ வெண்மேகங்களோடு கொஞ்சி தழுவும் மாலை வேளையில் இசையால் தாளாட்ட கோடை பண்பலை 100.5 வருகிறது சித்திரச்ச வானம். நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரை காடு டி கருப்பசாமி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
5: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: நேரம் மாலை 5:12. இசையால் இணைந்திருக்கின்றோம். கோடைப்பான்மலை 100.5 சித்திர செவ்வானம். உன்னை நினைக்காத நாள் இது, நீ என்னை நினைத்து கொண்டுதான் இருப்பாய் இப்போதும் எப்போதும்.
7: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: காரைக்குடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: நேரம் மாலை 5:17. இசையால் இணைந்திருக்கின்றோம் சித்திரச் செவ்வானம். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக நீ எதை கேட்டாலும் தருவேன், ஆனால் நீ என்ன தருவாய் என்று ஏங்கி தவிக்கிறது இந்த மனம்.

0: வசதி எப்படி?
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை.

0: சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
3: இசை பூங்காவனம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் நேரம் மாலை 5:24. மயக்கினாய் மயங்கினேன், கேட்டாய் தந்தேன், உன் உண்மையான காதலை என்னவென்று சொல்வது, எங்கே போய் சொல்வது?

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் மாலை 5:30. இன்னிசை பூந்தோட்டம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் பார்வை ஒன் பார்வை என்ற ஒன்று மட்டுமே என்னை கிரங்கடிக்கிறது. தனியாக செல்லும்போது மனமும் முன் கூட வருகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இசையால் மாலை பொழுதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:36. இருமனமும் ஒன்றுதான், ஆனால் பூக்களில் மட்டும் மனம் ஏன் வேறுபடுகிறது? ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மனம்தானே? அதனால்தான் என்னவோ நம் மனமும் இணைகிறதோ?

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 28, குந்தவையின் நிபந்தனை தொடர்ச்சி. விக்ரமனுடைய உயிர் இனிமேல் தனக்கு சொந்தமானது என்று சொன்னாள் குந்தவி. அவனும் அதை ஒப்புக்கொண்டான். அப்படியானால் ஏன் சொல்லிக்கொள்ளாமல் போக பார்த்தீர்கள் என்று கேட்டாள் அவள். அதற்கு விக்ரமன், நீ விடை கொடுக்காவிட்டால் போக முடியாதே என்றான். இனி என்னை பற்றி அவ்வளவு கேவலமாக ஏன் எண்ணினீர்கள்? நீங்கள் போவதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும் என்றாள். நான் எண்ணியது பிசகு என்று இப்போது தெரிகிறது. உன்னிடம் நான் எல்லாவற்றையும் முதலிலேயே சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி உன்னுடைய உதவியை கோரி இருக்க வேண்டும். மறைக்க முயன்றது பிசகுதான் என்றான். போனது போகட்டும், இனிமேல் நடக்க வேண்டியதை பேசுவோம். உங்கள் படகோட்டி திரும்பி வரும் வரையில் இங்கே அமரலாம் என்றாள் குந்தவி. படகோட்டி என்றதும் விக்ரமன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது.

0: குந்தவையை சிறிது வியப்புடன் நோக்கினான். இங்கே கட்டியிருந்த படகு எங்கே என்று தெரியுமா என்று கேட்டான். தெரியும், ஆற்றோடு போய்விட்டது. படகோட்டிக்கு வீண் அலைச்சல்தான் என்றாள். எப்படி போயிற்று? ஒருவேளை நீ என்றான் விக்ரமன். ஆம், நான் தான் படகின் முடிச்சை அவிழ்த்து விட்டேன். என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் போக நினைத்ததற்கு தண்டனை என்றாள். விக்ரமன் சற்று மௌனமாயிருந்துவிட்டு, அதுதான் முன்னமே சொன்னேனே, உன்னிடம் சொல்லிக்கொண்டால் பிரிந்து போக மனம் வருமோ என்னவோ என்று பயந்தேன் என்றான். அம்மாதிரியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் உங்கள் மூதாதையான கரிகால சோழர் தீவாந்திரங்களையெல்லாம் வென்றிருக்க முடியுமா என்று குந்தவி கேட்டாள். முடியாது. ஆகையால்தான் இப்போது தைரியமாக உன்னிடம் விடை கேட்கிறேன், உதவியும் கேட்கிறேன். இந்த நதியை தாண்டுவதற்கு படகும், அப்பால் மாமல்லபுரம் போவதற்கு குதிரையும் கொடுத்துதவ வேண்டும் என்றான். கொடுக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றாள் குந்தவி. நிபந்தனையா? ஆமாம், கண்டிப்பான நிபந்தனை. போன தடவையைப் போல் என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் கப்பலில் போய்விடக்கூடாது. நீங்கள் போகும் கப்பலில் என்னையும் அழைத்து போக வேண்டும் என்றாள். விக்ரமனுக்கு அளவில்லாத திகைப்பு உண்டாயிற்று. குந்தவையின் மெல்லிய கரத்தை பிடித்து கொண்டு தழுதழுத்த குரலில், தேவி என்ன சொன்னாய்? என் காதல் விழுந்தது உண்மையா? அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? உலகமெல்லாம் புகழ் பரவிய மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியாகிய நீ இந்த தேசப்பிரஷ்டனுடன் கூட கடல் கடந்து வருவாயா என்றான். குந்தவி காவிரியின் நீர் பிரவாகத்தை நோக்கிய வண்ணம், உங்களுக்கென்ன இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றி நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்கள், அதனாலேதான் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். அதற்கு விக்ரமன் கூறிய மறுமொழி என்ன? சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் மாலை 5:47 நிமிடம். காற்றோடு கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். திருவாரூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் 24 24 24 அல்லது 24 24 29 கொடைக்கண் முன் இணைப்பகப்பு 0 45 42 என்றிருக்கின்றோம். சித்திர செவ்வானம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பார்த்த முகம், பேசிய கண்கள், பழகிய நாட்கள், இத்தனையும் உன் வருகைக்காகவா?

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை பொழுதை இசையால் வரவேற்று இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். மீண்டும் செவ்வானம் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்தரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 1.5 தொடர்வது

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருவாரூர் சிறுகுடி சூஸ்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருவாரூர் மாவட்டம் சிறுகுடியில் அமைந்துள்ள சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று. மூன்று நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்து நம்மை வரவேற்கும். இந்த ஆலயம் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குவது மேலும் சிறப்பானது. கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் வழியாக திருவாரூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவியுடன் தாயம் விளையாடி கொண்டிருந்த சிவபெருமான் திடீரென மறைந்துவிட பார்வதி தேவியும் ஈசனை பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் என்ன செய்வதென தெரியாமல் இத்தலத்திற்கு வந்து கைப்பிடி அளவு மணலில் லிங்கம் செய்து தவம் இயற்றி வழிபட்டாராம். பிறகு பார்வதியின் தவத்தால் மனம் இறங்கிய ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து மகிழ்வுடன் ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். கைப்பிடி மணலை எடுத்து அம்பாள் சிவலிங்கம் உண்டாக்கியதால் இந்த ஊருக்கு சிறுபிடி என்று பெயர் ஏற்பட்டதாம். இது காலப்போக்கில் மருவி சிறுகுடி என்று அழைக்கப்படுகிறது. அதோடு சிவலிங்கத்தின் நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் உள்ளது. இறைவனை அம்பிகை ஆலிங்கனம் செய்து கொண்டதால் இத்தழும்புகள் உண்டானதாக தல வரலாறு கூறுகிறது.

சூட்சும புரீஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் லிங்க திருமேனி வடிவில் காட்சி தருகிறார். மூலவர் திருமேனி சிறியது, கைப்பிடி அளவிலான மணலால் ஆனதால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலவரின் லிங்க திருமேனி எப்போதும் கவசம் அணிவித்தபடியே இருக்கும். உற்சவ மூர்த்திகளில் ஒருவரான சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அம்பாளின் தோளில் கை போட்டபடி காட்சி தருகிறார். இவர் வருடத்தில் பங்குனி உத்திர நாளில் மட்டுமே காட்சி தருவார். இந்நாளில் சந்தோஷ ஆலிங்கன மூர்த்திக்கும் மங்களாம்பிகைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் மங்கள நாயகி சன்னதி உள்ளது. அபயவரத்துடன் நின்ற கோலத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறார். இத்தலத்தில்

0: அம்பாளுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. இத்திருத்தலத்தில் செவ்வாய் பகவான் இறைவனை வழிபட்டுள்ளார். இத்தலத்தில் அங்காரகனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. செவ்வாய் தோஷம் உடையவர்கள், திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து மங்கள தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்கு சென்று அங்காரகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி நலம் பெறலாம் என்கிறார்கள். நவ கிரகங்களுக்கு அருகே நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் கோளறு பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் குழந்தை உருவில் கையில் பால் கிண்ணத்துடன் இடுப்பில் அரைஞான் கயிற்றுடன் காட்சி தருகிறார். வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சிவராத்திரி, நவராத்திரி என முக்கிய விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இன்று திருவாரூர் சிறுகுடி சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பரம்பரை குணம், பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில் வரும் அப்படின்னா, இதில் என்ன தெரியுங்களா, நட்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதினார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கற்று தான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்ற போது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார் வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கப்படாது. அப்படி வர்ற போது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரத்தை கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பார், உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், யார் எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம், அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு, நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோன்னே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும் சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு கூட கேட்குறானோ. புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு, ஐயோ பாவம், வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்காரு. போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்து படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க, வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறணும், ஏன் வேணாங்கிறீங்க. அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான், கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது.

0: இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை. முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துடமாட்டோம். நல்ல குணங்கள் எல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side.
3: தொடர்பு கொள்ளவும் ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும்
4: உங்களுடன்.
5: அதெல்லாம் அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோ.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044444.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு வளம்பரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற திருவாரூர் மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 5.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: மௌனமாய் மலர்வது மலர்கள் என்றால் இசையோடு மலர்வது நம் கோடை பண்பலை நூற்புள்ளி 5 கதம்ப மலர்கள்.

முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருடைய இருப்பிடத்திற்கு திடீரென்று அப்போது குந்தவை பிராட்டி வர, அங்கே ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி ஆகியோரை பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியப்பட்டு குந்தவை பிராட்டி அனிருத்தரிடம் சற்று சந்தேகத்திற்குட்பட்டு, ஏன் இந்த பெண்ணை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டு,

0: அங்கே ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி ஆகியோரை பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியப்பட்டு குந்தவை பிராட்டி அனிருத்தரிடம் சற்று சந்தேகத்திற்குட்பட்டு, ஏன் இந்த பெண்ணை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க, அனிருத்தரும் தான் ஒன்றும் தெரிவிக்கவில்லை என்றும், அவளாக இங்கே வந்திருக்கிறாள் என்றும் தயங்கி தயங்கிச் சொல்ல, இல்லை இல்லை உண்மையை சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு, இவளுடைய அத்தையை தான் இங்கே வருவித்ததாகவும், ஆனால் இவள் அதற்கு பதிலாக இங்கே வந்திருப்பதாகவும் கூறுகிறாள். உடனே குந்தவை, ஓ, சேந்தன் அமுதனுடைய அம்மாதானா என்று கேட்க, இல்லை இல்லை, இலங்கையிலே இன்னொரு பெண், இன்னொரு இவளுக்கு ஒரு அத்தை இருக்கிறாள், அவளால் வாய் பேச இயலாது, அவளை தெரிவிக்க நினைத்ததாகவும் இவள் இங்கே வந்துவிட்டதாகவும் அனிருத்தர் ஒருவாறு தெரிவித்து முடிக்கிறார். குந்தவை தேவி சொல்லி முடியாத பரபரப்பை அடைந்து, உண்மையாகவா? அந்த பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா? நான் உடனே பார்க்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டே பீடத்தை விட்டு எழுந்தாள்.
1: மன்னிக்க வேண்டும் தேவி, வெற்றி கிட்டும் சமயத்தில் இந்த பெண் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாள்
0: என்றார் முதன் மந்திரி. குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன் திரும்பவும் உட்கார்ந்து, பூங்குழலி, இது உண்மைதானா? என்ன காரியம் செய்துவிட்டாய் என்றாள். தேவி, என் அத்தையை அழைத்து வருவதற்கு முதன் மந்திரி கையாண்ட முறையை கேளுங்கள், அப்போது என் பேரில் குற்றம் சொல்ல மாட்டீர்கள் என்றாள் பூங்குழலி. பிறகு முதன் மந்திரி நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த இளைய பிராட்டி, அப்படியானால் இந்த கோட்டைக்கு பக்கத்திலேதான் எங்கேனும் இருக்க வேணும், தேடி பார்க்கலாமே என்றாள்.
1: நல்ல வேளையாக, தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சேந்த நமுதன் குடிசையில் இன்று காலையில் பார்த்ததாக என் சீடன் சொல்லுகிறான்
0: என்றார் முதன் மந்திரி. அப்படியானால் ஏன் வீண் காலதாமதம்? மற்ற காரியங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். நாமே போய் அழைத்து வருவோம். தாங்கள் வருவதற்கில்லாவிட்டால் நான் போய் வருகிறேன். வானதி, புறப்படு, போகலாம் என்றாள். ஆழ்வார்க்கடியான் அப்போது குறுக்கிட்டு,
2: தேவி, சற்று யோசித்து செய்ய வேண்டும். புதிய மனிதர்கள் கூட்டமாய் வருவதைக் கண்டால் அந்த அம்மாள் விரண்டு ஓடத் தொடங்கி விடலாம். பிறகு புயலை பிடித்தாலும் அந்த அம்மணியை பிடிக்க முடியாது
0: என்று சொன்னான்.
1: ஆம், திருமலை சொல்வது சரிதான். நம்மை பார்த்ததும் பூங்குழலியின் அத்தை மிரண்டு ஓடத் தொடங்கலாம். நமது பிரயத்தனமெல்லாம் வீணாகிவிடும். நீ என்ன யோசனை சொல்லுகிறாய் திருமலை
0: என்று முதன் மந்திரி கேட்டார்.
2: இந்த பெண்மணியையே போய் அழைத்து வரும்படி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் அந்த மாதரசியை கட்டுக்குள் வைக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர்தான். அவர்களில் இந்த பெண் ஒருத்தி.
1: இன்னொருவர் யார்
0: என்று முதன் மந்திரி கேட்டதற்கு ஆழ்வார்க்கடியான் சிறிது தயங்கி,
2: இன்னொருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக ஊரெல்லாம் வதந்தியாயிருக்கிறது
0: என்றான். குந்தவி தேவி அதை கவனியாதவள் போல பூங்குழலியை பார்த்து, கரையர் மகளே, உடனே போய் உன் அத்தையை இங்கே அழைத்து வா. அவளுக்கு இங்கே ஒரு கெடுதியும் வராது. மிக முக்கியமான காரியமாக உன் அத்தையை உடனே நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனக்காக இந்த உதவி செய்வாயல்லவா என்றாள். ஆகட்டும் அம்மா, முயன்று பார்க்கிறேன். ஆனாலும் முதன் மந்திரி இப்படிப்பட்ட உபாயத்தை கடைபிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்னாலேயே எனக்கு தெரிந்திருந்தால் விஷயங்களை மறைத்து வைப்பதில் இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள் நேரத்தான் நேருகின்றன. அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அத்தையை அழைத்து கொண்டு வா. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி.
1: திருமலை, நீயும் இந்த பெண்ணோடு போய்விட்டு வா. கோட்டை வாசல் வழியாக நீங்கள் வருவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் நமது அரண்மனைக்கு வரும் இரகசிய வழியில் அழைத்து கொண்டு வா
0: என்றார் அனிருத்தர். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் போன பிறகு குந்தவை முதன் மந்திரியை பார்த்து, ஐயா, வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள். மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றாள்.
1: இதோ வந்து விடுகிறேன் தாயே, எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது
0: என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார். இத்தனை நேரமும் மௌனமாக இருந்த வானதி, அக்கா, பூங்குழலிக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பப் போகிறீர்களா என்று கேட்டாள். ஆம் வானதி, நீ வீணாக கவலைப்படாதே. பொன்னியின் செல்வனுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது. நானும் அவளுடன் நாகைப்பட்டினத்துக்கு போகிறேனே அக்கா. நீ போய் என்ன செய்வாய்? உன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே. அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லையக்கா. எப்படியடி அவள் மனதை நீ கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே

0: இல்லை, நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. நான் அடிக்கடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு ஏதோ என் பேரில் கோபம்.
1: ஆமாம் அடிவானதி, இந்த நாட்டில் உள்ள கல்யாணமாகாத கன்னிப் பெண்களுக்கெல்லாம் உன் பேரில் கோபமாய்த்தான் இருக்கும். அதற்காக நீ வருத்தப்படுவதில் பயனில்லை என்று சொன்னாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி.
0: முதன் மந்திரி தம் அரண்மனை ஆச்சார வாயிலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார்.
2: அம்மணி, ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். புயலினால் நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நம் இருவரின் பொறுப்பிலும் பொக்கிஷசாலையை திறந்துவிட வேண்டும் என்று.
0: ஐயா, பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையொட்டி நிலவரை பொக்கிஷம் ஒன்று இருக்கிறதாமே, அதில் கணக்கில்லாத பொருள்கள் குவிந்திருப்பது உண்மையா? பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள்.
2: அதை திறந்தால் அதில் உள்ள பொருளை கொண்டு 1000 பெரிய கோயில்கள் புதிதாக கட்டலாமே என்று அந்த அம்மாளுக்கு எண்ணம். நான் கூட அந்த நிலவரைக்குள் போனதில்லை அம்மா. அதற்குள் ஒரு தடவை போகிறவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை
0: என்றார் முதன் மந்திரி. அது போகட்டும் ஐயா, அந்த வாய் பேச முடியாத தாயை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்களா? கை கெட்டியது வாய் கெட்டாமல் போய்விடுமோ என்று எனக்கு கவலையாயிருக்கிறது என்றாள் குந்தவை.
2: தாயே, அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரிந்தது? தாங்கள் ஏன் அவளை பற்றி இவ்வளவு பரபரப்பு அடைந்திருக்கிறீர்கள்
0: என்றார் அனிருந்தர். ஐயா, சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார்.
2: என்ன, அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா? என்ன?
0: இல்லை ஐயா, 25 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். அவள் இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதனாலேதான் அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது. அந்த வாய் பேச இயலா தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள்தானே தெரிந்து கொண்டு வந்து என் தந்தையிடத்தில் சொன்னீர்களாம். பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: தங்களை அதே கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி?
0: அதற்கென்ன சொல்லுகிறேன். வானர்குலத்து வீரர் ஈழத்துக்குப் போய் திரும்பி வந்தாரே, அவர் முதலில் சொன்னார். பிறகு என் தம்பி அருள்மொழி என்று கூறிவிட்டு குந்தவை தன் தவறை தானே உணர்ந்தவள் போல வாயை கையினால் பொத்திக் கொண்டாள்.
2: தேவி, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல வேண்டாம். தாங்கள் அந்த பெயரை குறிப்பிட்டதை நான் அடியோடு மறந்து விடுகிறேன்.
0: இல்லை ஐயா, தங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்ற எண்ணத்துடனேயே வந்தேன். விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதினால் தீமைதானே தவிர நன்மை ஒன்றுமில்லை என்பதை கண்டுகொண்டேன். நேற்றிரவு எனக்கு அது நன்றாய் தெரிந்தது. ஐயா, என் இளைய சகோதரனை கடல் கொண்டு போய்விடவில்லை. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் காப்பாற்றி கரையில் சேர்த்தார். அவன் இப்போது நாகைப்பட்டினத்தில் உள்ள புத்தவிகாரத்தில் இருக்கிறான். அவனை பார்ப்பதற்காகவே நான் நாகைப்பட்டினம் போயிருந்தேன். ஆனால் தங்களுக்கு இது எல்லாம் தெரியும் என்று ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு. தாங்கள்
2: சந்தேகித்தது நியாயமே. ஆனால் தேவி, தெரிந்ததாக நான் காட்டிக்கொள்ளவில்லையே. வேறு யாருடைய காரியத்தில் தலையிட்டாலும் தங்களுடைய காரியத்தில் தலையிடுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆட்களுக்கும் அவ்விதமே கட்டளையிட்டிருக்கிறேன். தாங்கள் செய்வது எதுவுமே உசிதமாகத்தான் இருக்கும் என்பது என் நம்பிக்கை. நானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசு செலுத்தி ஆண்டு வருவாள் என்று.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிக்கவோ குற்றம் சாட்டிக்கவோ பரபரப்பான இந்த தருணம் ஏற்றது அன்று என்பதால தேவையில்லாத பேச்ச இளைய பிராட்டி தவிர்ப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். மந்தாக்கினி தேவிய அழைச்சுக்கிட்டு வர்ற பூங்குழலி அனுப்புறார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலையும் இருப்பதாக சொன்னதை கேட்டோம். இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு அனிருத்தரும் தம் சீடனை பூங்குழலிக்கு துணையா போக சொல்றார். பாருங்க, நாகைப்பட்டினம் பத்தின பேச்சு எழுந்ததுமே வானதியின் மனசுல பெரிய கிளர்ச்சி ஏற்படுது. காரணம்

0: பொன்னியின் செல்வர், பூங்குழலி ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஓடக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவே இல்லை அக்கா. எப்படி அடி அவள் மனத்தை கண்டுபிடித்தாய்? என்னுடன் அவள் பேசவே இல்லை. நீயும் அவளோடு பேசவில்லை, அவளும் உன்னோடு பேசவில்லை. இந்த உரையாடலை கேட்டோம் நேர்களே. 1932, அதாவது இந்த நெடுங்கதையை எழுதுறதுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னால, பேச்சின்பம் என்ற தலைப்பில் கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கலாமா? சிறு பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வந்தால் அவர்கள் கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன? உன்னோடு பேசுவதில்லை போ என்பதுதான். சிநேகத்துக்கு அடிப்படை பேச்சு. பேச்சு இல்லாவிட்டால் சிநேகம் இல்லை. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் கிடையாது என்று சொல்வார்கள். இதற்காக உலகில் பெண்களே வேண்டியதில்லை என்று தீர்மானித்து விடலாமா? இதில் ஒரு சங்கடம்தான் இருக்கிறது. பெண்கள் இல்லாவிட்டால் கலகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதோடு உலகமும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறே பேச்சில்லாவிடில் கலகம் இல்லாமல் இருக்கலாம், அத்துடன் சிநேகமும் இல்லாமல் போய்விடும். இப்படி நம் சிந்தனைக்கு நிறைய தந்திருக்கார் ஆசிரியர். விஷயங்களை மூடி மறைப்பதால தீமைதானே தவிர நன்மை ஒன்றும் இல்லைன்னு அனிருத்தரை ஒட்டி குந்தவை பணிவாக சொன்னதும் அவர் பூரிச்சு போயிடுறார். அவ மட்டும் ஆணாக பிறந்திருந்தார் இந்த உலகத்தை வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனி அரசு செலுத்துவாள்னு தம்மை போன்ற ராஜ தந்திரிகளுடன் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டதை நினைவுபடுத்துகிறார். வெண்கொற்ற குடை அரசனின் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிற முக்கியமான சின்னங்களில் ஒன்று. கொற்றம்னா வீரம், வன்மை, ஆட்சி, நேர்மை. சோழ மன்னனின் வெண்கொற்ற குடையை முழு நிலவின் தன்மையையும் முடுக்கையும் கொண்டிருக்குதான். முன்னீர் நாப்பண்ணு தொடங்கும் புறநானூற்று பாடல்ல வர சொல்லுவியம். திணை பாடான் துறை குடை மங்கலம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கானம் பாடும் நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை. காலை 9 மணிக்கு வானவில், வானவிலின் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, தேனி மாவட்டம் போடி தாலுகா கூளையனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் கூலியூர் சுரேஷ் அவர்களின் விருப்பத்தில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ண தூரிகை. 7 மணிக்கு நேயர்களின் கட்சவி விருப்ப கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம், தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இனி நேயர்கள் கொடை பண்பலை 1.5.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வானவில் வானவில்லின் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். இனி நம் கொடை பண்பலை 100.5 நேயர்களின் கட்சவி விருப்ப கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு.
1: Thank you, Pat.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. விருப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் விருப்பத்தோடு வரும் பாடல்கள் பல. ஆமாங்க, நீங்க விரும்பிய பாடலை உங்க குரல் வழியே கேட்டு ரசிக்கும் இனிய நேரம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்களுடைய பாடலும் வளம் வர என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறோம், 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலில் உங்கள் குரல்லையே உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றலையில் வளம் பெறும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. முதல் பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது கேட்டு விடலாமா?
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பூங்கானிலிருந்து சேகர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் தர்ம பத்தினி என்கின்ற படத்திலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இது என்கின்ற பாடல் ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுடைய விருப்பம் காற்றலையில் தவழ்ந்து.

0: நேரம் இரவு 7:06. கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாருடைய பாடல்?
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு இணைவது கரூர் சுதா தங்கப்பன். படம் சிறையில் பூத்த சின்னமலர். பாடல் ஆளோளம் பாடும் பெண்களே. நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்பம். காற்றலையில்

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.

0: நேரம் இரவு 7:12. நேயர்களின் விருப்பங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது கேட்கலாமா?
1: வணக்கம். கோடை பண்பலை ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சின்ன மணி குயிலே பாடல் அம்மன் கோயில்களை காலை படத்திலிருந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: இதோ பாடல் 100.5.

0: 100.5 எழுந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. நாங்கள் இப்போ தாங்க முத முதல்ல பாடல் அனுப்புகிறோம். எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, 94 86 28 24 24 என்ற கட்சி எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை உங்கள் குரலையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் வளம் வரும் இந்த நேரத்தில். மீண்டும் எண்கள் சொல்கிறோம், 94 86 28 24 24 என்ற கட்சி எண்ணிற்கு. இப்போ யாருடைய பாடல் காற்றில் இருவழிக்க காத்திருக்கிறது, கேட்கலாமா?
1: திருப்பூர்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் ரமணா படத்திலேருந்து வானவிலை சாங்.
0: இது உங்களுடைய விருப்பம், காற்றோடு

0: கானம் பாடும் நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை. காலை 9 மணிக்கு வானவில், வானவிலின் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, தேனி மாவட்டம் போடி தாலுகா கூளையனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் கூலியூர் சுரேஷ் அவர்களின் விருப்பத்தில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு நேயர்களின் கட்சவி விருப்ப கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 9 மணிக்கு கொடை தென்றல். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் கொடை பண்பலை 1.5.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: 5 இருந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வானவில் தந்திருக்கும் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள், நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள் நாளை வானவில் தந்திருக்கும் வண்ணம். 100.5 இணைந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாருடைய விருப்ப பாடல் காற்றலையில் அரங்கேற காத்திருக்கிறது, கேட்கலாமா?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். எனக்கு மஜ்னு படத்திலிருந்து முதல் கனவே முதல் கனவே பாடல் வேணும்.
0: இது உங்களுடைய விருப்பம், காற்றோடு கவிப்பாட.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 நாம் இன்றைக்கு சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம அரங்குக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் சார், என் பேர் சேதுராமன். நான் ஒரு எக்ஸ் ஆர்மி.
0: சரிங்க, இராணுவ வீரர். எங்கெல்லாம் பணி செய்வீங்க?
1: நான் என்னோடய பயணம் வந்து பெங்களூரில் ஆரம்பித்தது. பெங்களூரில் ஆரம்பித்து நான் பஞ்சாப்பு, அப்புறம் வந்து காஷ்மீர் பார்டரு, அப்புறம் சைனா பார்டரு எல்லாம் சுற்றி ஈஸ்ட் சைடில் வந்து நம்ம டார்ஜிலிங் வரைக்கும் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
0: சிறப்புங்க. உங்களுக்குலாம் இப்போ இந்த கொடைக்கானல் குளிரெல்லாம் ஒரு குளிராகவே தெரியாது.
1: அவ்வளோ பட் ஓகே தான், அதே கிளைமேட் இங்கே ஃபீல் பண்ணும் போது எனக்கு டார்ஜிலிங் நாவும்
0: வந்துருச்சு. இப்போ நீங்கள் இராணுவத்தை விட்டு இப்போ வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளுங்க ஆகுது?
1: இராணுவத்தை விட்டு வந்து நம்ம 5 ஆச்சு.
0: சரிங்க.
1: நான் இராணுவத்தையும் ரொம்ப லைக் பண்ணி தான் நான் உள்ளே போனேன். 4 போராட்டத்துக்கு அப்புறம் தான் இராணுவம் கிடச்சிச்சு.
0: சரி.
1: ஸோ இராணுவத்தை விடும்போது எனக்கு ஒரு 7 போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் இராணுவத்தை விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வர்றதுக்கு மெயினான காரணம் என்னோடய விவசாயம் நிலம் தான். ஸோ விவசாய நிலத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆட்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேலை நடக்கலை. ஸோ நம்ம நிலங்கள் எல்லாம் வந்து வேறு கண்டிஷன் போய்கிட்டே இருக்குன்ற ஒரு கண்டிஷனுக்காக தான். அப்பாவுக்கு அடுத்து அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்ததும் அவருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ இதை ரெண்டையும் பேரலாக யோசிக்கும் போது நம்ம விவசாய நிலத்தை காப்பாற்றணுன்ற ஒரே கண்டிஷனுக்காக விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து இப்போ 5 நம்ம வந்து அதையும் இயற்கை விவசாயம் தான் பண்ணணுன்ற கான்செப்டில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்.
0: சரிங்க. இப்போ வந்த புதுசில் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா விவசாயத்தில், இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா?
1: ஆக்சுவலி நான் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே எங்கள் அப்பா வந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ எங்கள் அப்பாவோட நான் அதிக இது நாட்கள் வந்து நம்ம பயணிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணேவங்களோட வந்து நான் நிறையா பயணிச்சிருக்கிறேன். அப்போங்கும்போது அப்போ எங்கள் அப்பா வந்து விவசாய வேலைகளில் வந்து ஒன்றொன்றையும் அவ்வளோ நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ அந்த கற்றுக்கிட்டோ தான் நம்ம இடையில லேண்டு கம்மியாக இருந்தது. அப்புறம் நம்ம நாங்கள் 5 பிரதர்ஸ் இருந்ததுனால அதை எல்லோரும் அதுக்குள்ளேயே இருக்க வேணான்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்கள் அந்த நேரம் ஆளாளுக்கு ஒரு திசையில் நோக்கி பயணித்தோம். பயணித்து பார்த்ததுக்கப்புறம் எங்கே சுற்றினாலும் திருப்பி இங்கே தான் நம்ம வரணுன்றது தான் விருப்பமாக இருந்தது. திருப்பி நம்ம அதே இடத்துக்கே வந்துட்டோம்.
0: நீங்கள் சொன்ன மாதிரி நிலாவுக்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் சோத்தில் கை வைக்கணும்னா முதல்ல சேத்தில் கால் வைக்கணும். ஐயா
1: கண்டிப்பாக சார், அதுதான் மெயின். ஆக்சுவலி
0: நல்ல பயணம் உங்களோட பயணம். கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி எப்படி ஒரு தேசத்தை காக்க எல்லையில் பாடுபட்டோமோ இன்றைக்கு தேவை விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக. கடந்த எனக்கு தெரிஞ்சு நான் அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ரசாயன உரங்களும் இவ்வளோ வந்து அன்னைக்கு பயன்பாட்டில் இல்லை. ஸோ இந்த கடந்த 30-40 தான் நம்ம நிறையா விஷயங்களுக்கு மாற்றப்பட்டு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஸோ தள்ளப்பட்டதை நம்மாழ்வார்வங்களாம் வந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறையா விஷயங்களை கடைபிடிக்க இயற்கைக்கு மாறுறதுக்கு எளிமையாகவும் செலவுகளை குறைவாகவும்

0: செஞ்சு நம்மளால் பயனடைய முடியுன்ற விஷயங்களை நிறையா செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா ஃபார்மர்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் நிறையா விதைகள் இன்றைக்கி முளைச்சி இன்றைக்கி மரமாகவே நிற்கிது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்பா செஞ்ச விவசாயத்தையும் நம்மாழ்வார் காட்டுற வழிமுறைகளும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி பண்ணால் விவசாயத்தில் நம்ம செலவுகளை குறைச்சி வருமானத்தை கூட்ட முடியுன்ற கான்செப்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்.
1: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ என்னென்னா, நிறைய விளைபொருட்கள் விளையுது. நம்மளுடைய நாட்டு பாரம்பரிய இந்த காய்கறிகள் விதைகள்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஈல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஒட்டு ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளும் அதிலிருந்து விளைபொருட்கள் கிடைக்குது. நீங்கள் என்ன மாதிரி பண்ணையத்தை மேற்கொள்கிறீங்க?
0: இப்போ நம்ம பண்ணை வந்து நம்ம வாங்கி பண்ணுற பண்ணையில் எல்லாமே நம்ம எதுவுமே பழைய மரங்களை நம்மளால் எடுக்க முடியலை. இல்லை அது எல்லாமே லைவாக இருக்குது. ஸோ அதனால் அதை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம அதை அழிச்சிட்டு புதுசாக உருவாக்க வேண்டான்ற கான்செப்டினால நம்ம இப்போ புதுசாக வாங்குகிற லேண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நாட்டு ரகங்களை உள்ளே கொண்டு வர்றோம். நாட்டு கத்திரிக்காய், நாட்டுக்கு தக்காளி. ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் உள்ளே இப்போ கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாட்டு ரகங்களில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுனால் அதில் நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரச்சனைக்கு வந்து இன்றைக்கி வர்ற இம்மிடியட்டாக கிடைக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நோய்களும் அதுக்கு மேலே மேலே மேலே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின நாட்டு ரகங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற தட்பவெப்ப சூழலை நமக்கு தாங்கி விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும்

0: கொடைக்கானல் எஃப்எம்ல இருக்குது. கொடைக்கானல் எஃப்எம் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு பெரிய அங்கம்தான் நான் சொல்ல முடியும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு இன்றைக்கு வந்து நீங்கள் பண்பலைக்கு வந்ததில் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார், அந்த கொடைக்கானல் எஃப்எம்ல இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: நிகழ்ச்சியில் வந்து வந்தேண்டா பால்காரன் கேட்கலாம் சார்.
1: அண்ணாமலை படத்துலேருந்து வந்து சிறப்புங்க. நன்றிங்க.

உம்மா சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே. வந்தேண்ட பால்காரன், பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: நேரம் 7:43:46. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கூ.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு வானவில் பண்பலையில் வானவில் தந்திருக்கும் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள், நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் அடுத்ததாக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்கலாமா?
1: கோடை பந்தலைக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடியிலேருந்து தேவி பேசுகிறேன். படம் வெற்றி கொடிக்கட்டு, பாடல் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
0: இதோ நீங்கள் விரும்பிய பாடல் கோடை பண்பலை 100.5.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: இதுமுறை கல்லூரிகள்
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

கானம் பாடும் நந்தவனம் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அழைக்கிறது அறிமுக உள்ளங்களை. காலை 9 மணிக்கு வானவில், வானவிலின் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, தேனி மாவட்டம் போடி தாலுகா கூளையனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. பகல் 12 மணிக்கு யாதுமாகி சிறப்பு விருந்தினர், சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் கூலியூர் சுரேஷ் அவர்களின் விருப்பத்தில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு நேயர்களின் கட்சவி விருப்ப கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். 9 மணிக்கு கொடை தென்றல். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இனி நேயர்கள் கொடைப்பண்பலை 1.5.

0: கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, நாளை காலை வானவில் பண்பலையில் வானவில் தந்திருக்கும் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள், நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள். இணைந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

இணைந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:56. நேர்களை இன்று 10:00 நினைவே சுகம் என்று திருவாரூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் என்ற நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேர்கள் மட்டும்

நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில்.

0: ஆசை கானங்களை காற்றலில் தந்து எனதே நேரவுக்கு வருகிறது. கோடை பன்மலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு மீண்டும் வளம்பெறும் நாளை இரவு 7 மணிக்கு விடைபெறுகிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி கோடை பண்பலின் 1.5 இளமை பேசுகிறது. முன்பாய் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி,

திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென்மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75th ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255th நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29th தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8th தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மாணவ கண்மணிகளுக்கு இனிய இரவு வணக்கம். வானமே எல்லையென்று சிறகுகளை விரித்து வண்ணத்து பூச்சிகளாய் வண்ண கனவுகளுடன் விண்ணில் பறக்க தயாராக இருக்கும் மாணவ கண்மணிகளை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போறோம். ஒன்னு வார்த்தை சக்லி, இன்னொன்னு இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. இப்போதுதான் முதன்முறையா விளையாட போறோம் அப்படின்ற மாணவ செல்வங்களுக்காக வார்த்தை சக்லி அப்படின்னா முடிவு எழுத்துலேருந்து வார்த்தைகளை சொல்லணும். உதாரணமாக இனிப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா முடிவு எழுத்து வந்து பூல முடியுது, அந்த பூலேருந்து புல்லாங்குழல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்படி இருவரும் மாற்றி மாற்றி வார்த்தைகளை சொல்லணும். இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு அப்படின்னா தொடர்பில்லாத பொருட்களுக்கு ரிஸ்கு ரிஸ்குன்னு சொல்லணும், தொடர்புடைய பொருட்களுக்கு இஸ்கு இஸ்குன்னு சொல்லணும். அவ்வளவுதான். என்ன மாணவ செல்வங்களே விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக மாணவ கண்மணிகள் 24, 24, 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய மாணவ செல்வங்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0, 45, 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்கும் முதல் மாணவ கண்மணி யாரு? வாங்க வணக்கம்.
1: எந்த
0: வகுப்புமா படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹரிப்ரியாவுக்கு?
1: 5 பேர் இருக்காங்க.
0: 5 பேர் இருக்காங்களா?
1: ஆமாங்க்கா.
0: அவங்களோட பேசிட்டு இருப்பீங்களா இல்ல படிக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க கிளாஸ்ல?
1: பேசிட்டு இருப்போம் இல்லடி விளையாடிட்டு
0: இருப்போம். ரெண்டுமே பண்ணுவீங்க. ஆனா படிக்க மாட்டீங்க.
1: படிக்கிறதெல்லாம் படிப்போம்க்கா.
0: அப்ப எல்லாமே செய்வீங்க.
1: ஆமாங்க்கா.
0: சரிமா. உங்களுக்கு வார்த்தை சங்கிலி விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: புன்னகை.
1: கை.
0: கைபேசி.
1: சித்திரம்.
0: மாம்பழம்.
1: மரம்.
0: மரகதம். திருப்பி மாலை தான் முடிஞ்சிருக்கு.
1: மணி.
0: மணி நீல முடிஞ்சிருக்கு. நீதிமன்றம். ரொம்ப அழகா விளையாட்டுனீங்க ஹரிப்ரியா. அவங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்க்கா.
0: நன்றிங்கம்மா.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் 8:14 ஆயிடுச்சு. இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பிளை நூறுபுள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ செல்வம் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணின்ற பேர் வர்றதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 12ஆம் வகுப்புக்கா.
0: 12ஆம் வகுப்பு. எந்த பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: காமர்ஸ்.
0: காமர்ஸ். இதில் ரொம்ப பிடிச்சது இது.
1: எனக்கா
0: இந்த இதில் அக்கௌண்ட்ஸ் பிடிக்குமா, காமர்ஸ் பிடிக்குமா, எக்கனாமிக்ஸ் பிடிக்குமா, என்ன பிடிக்கும்?
1: காமர்ஸ்.
0: காமர்ஸ் தான் பிடிக்குமா? அக்கௌண்ட்ஸ் போட மாட்டிங்களா? சரி, விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்.
1: சரிக்கா.
0: பள்ளிக்கூடம் அதுதான் இன்னைக்கு. இது நாற்காலி. எழுதுகோள். காய்கறி. பேருந்து. விளையாட்டு மைதானம். மஞ்சள். குருவி. சூப்பரா விளையாடிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி. வணக்கம்.
2: போச்சு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்லிருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட். உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC India.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்ன

0: பேர்ல இருந்தா அபூர்வா பேசுறாங்கக்கா.
1: அபூர்வா
0: சொல்லுங்கக்கா.
1: பேர் அழகா இருக்குடா.
0: நன்றிங்கக்கா.
1: சரிம்மா, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
0: நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேங்கக்கா.
1: என்ன வரிசையா 12ஆம் வகுப்பா வந்துட்டு இருக்கீங்க? எக்ஸாம் எல்லாம் இல்லையா? இப்ப
0: நடந்துட்டு தான் இருக்கு.
1: நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டமா?
0: அது முடிஞ்சிருச்சுங்கக்கா.
1: சரிம்மா, என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க நீங்க?
0: நான் சிஎஸ் மேத்ஸ் எடுத்திருக்கேங்கக்கா.
1: பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸு.
0: ஆமாங்கக்கா.
1: சரிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர் இருக்காங்க. உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இதுதான்ப்பா என்கிட்ட இருக்கிறது நல்ல, எனக்கே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா
0: என்ன சொல்கிறது?
1: என்ன சொல்கிறது, நிறைய இருக்கு. அப்போ எதை சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாங்க.
1: யார் என்ன கோவப்படுத்தாலும் கோவப்படாமல் அமைதியாக இருப்பேன், அது மாதிரி ஏதாச்சும் அப்படிலாம் இல்லை, நிறைய இருக்கு. திடீர்னு கேட்க ஒன்றும் வரலங்கக்கா அப்படின்றீங்க.
0: ஆமாங்க.
1: சரிம்மா, விளாடலாமா?
0: விளையாடலாங்க.
1: வார்த்தை சங்கிலி. பராமரிப்பு.
0: புன்னகை.
1: உங்களோட புன்னகை கூட அழகாக இருக்கு. இப்போ புன்னகையில் முடிச்சிருக்கீங்க. கையெழுத்து.
0: தும்பி.
1: தும்பி. பிரியம்.
0: மரம்.
1: மக்காச்சோளம். மீண்டும்
0: மணல்.
1: அருமையாக விளையாடியாச்சு. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து கேட்கலாம். நல்லா படிங்க. ஓகேம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: செல்லச்சிட்டுகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:27 ஆயிடுச்சு. இப்ப நிகழ்ச்சிக்கு யார் வர போறாங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். யாருமா பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பம்போகுல்பட்டி அர்னிதா.
0: அர்னிதா, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு போயிட்டீங்களா? சரிமா. உங்களுக்கு எல்லாம் எத்தனை நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு வகுப்புல?
1: என்னமா?
0: 8 பேர் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட பிரிவுனா எது?
1: தமிழ்.
0: தமிழ். ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்றீங்களா? அதற்கு தக அந்த திருக்குறள் தான் ரொம்ப பிடிக்குமா? சரிமா. இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாடலாமா? ஆறுகள் தான் உங்களுக்கு. கங்கை, யமுனை, முருங்கை. முருங்கை என்னதுமா? வானொலி சப்தத்தை குறைச்சிட்டு உங்களுக்கு சிக்னல் எங்கே இருக்கோ அங்கே வாங்களேன். கோபுரம் உள்ள பகுதிக்கு வாங்க. நீங்கள் பேசுகிறதே கேட்கல. வந்துட்டீங்களா? கோதாவரி, கருப்பு, யானை. நீங்க இஸ்கு சொல்றீங்களா ரிஸ்கு சொல்றீங்கனாவே புரியலையே. என்ன சொன்னீங்க அர்னிதா? தாமிரபரணி. அருமையா விளையாடியாச்சு. உங்களுக்காக ஒரு பாடலும் வருது, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:35 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ மேம்.
0: வணக்கம்.
1: யார் மாவட்டம்? பெரியகுளம்.
0: பெரியகுளம்
1: பேசுறேன்.
0: பவதாரணி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 12 வகுப்பு மேம்.
0: ஒரே பதஷ்டமா இருக்கீங்க, அப்படியா?
1: ஆமா மேம், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: முதன்முறையாக பண்பலையில இணையறீங்க, புது விருந்தாளி எங்களுக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? 12 வகுப்புல எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
1: உயிரியல் பாடப்பிரிவு மேம்.
0: 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்கீங்க?
1: அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு குரூப் 1 ரெடி ஆகலாம்னு இருக்கேன்.
0: ஓ சூப்பர்ப்பா, நல்லா படிங்க. முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இப்பயே உங்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிடும். குரூப் 1 எக்ஸாம்க்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அறிமுகம் உள்ளம் ஒன்று கிடைச்சது. விளையாடலாமா?
1: விளையாடலாமா?
0: கேட்டிருக்கீங்களா இந்த நிகழ்ச்சி? சரிங்கம்மா, அப்போ சுலபமாக இருக்கும். சிகரம்.
1: சிகரம். மாம்பழம்.
0: மறிக்கொழுந்து.
1: மறிக்கொழுந்து. துயரம்.
0: மஞ்சள்.
1: மஞ்சள். லட்சம்.
0: மீண்டும் மருதாணி.

0: மருதாணி.
1: முதன் முறையாக வந்து சூப்பராக விளையாடிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலான்னு நினச்சிங்கம்மா.
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்,

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகண்டன்பட்டிலிருந்து நந்தினி பேசுறேன்க்கா.
0: வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமாப்பா?
1: குறைக்கிறீங்கக்கா.
0: ம், இல்லாட்டி நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் கா.
0: ஓ, கல்லூரிக்கு போயிட்டீங்க, முதலாம் ஆண்டு கல்லூரி.
1: ஆமாக்கா.
0: உள்ளூர்லயே படிக்கிறீங்களா இல்ல பக்கத்துல போறீங்களா?
1: கொஞ்சம் தள்ளி.
0: வீட்ல இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: ஆமாக்கா.
0: இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்க?
1: நிறைய பேசியிருக்கேன்க்கா.
0: நிறைய நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா எது பண்பலையில? வெள்ளை நிறம், வெள்ளை நிறம்லாம் இருக்குது, இஸ்கு அத மாத்தி இருக்கிறது வந்து ரிஸ்க். சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: பால்
1: இஸ்கு.
0: முல்லை, முல்லைப்பூ இருக்குல்ல, மல்லிகை. அஞ்சல் பெட்டி. செம்பருத்தி
1: பூ.
0: தயிர். ரொம்ப அருமையா விளையாடிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? என்னம்மா? மானஸ்ரீ. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாமக்கல். எந்த வகுப்பு படிக்கிறீங்க மானஸ்ரீ? எல்கேஜி படிக்கும் போதே பண்பலையில பேசலாம்னு வந்துட்டீங்களா? ஆமாவா? இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா? அப்ப வந்து சுலபமான விளையாட்டு விளையாடலாம். திருவிழாக்கு போயிருக்கீங்களா நீங்க? போயிருக்கீங்க. அப்ப திருவிழாவில் என்னெல்லாம் இருக்குமோ அதுக்கெல்லாம் இஸ்கு இஸ்கு சொல்லணும். திருவிழாவில் இல்லாததுக்கெல்லாம் ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். சொல்லலாமா? இன்னும் மழலை குரலே மாறல, அதுக்குள்ளேயும் பண்பலையில் பேச வந்துட்டீங்க. அதுவும் இளமை பேசுறது நிகழ்ச்சியில், அப்படிதானே? சந்தோஷமா இருக்கா? எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட்டி குழந்தை வந்து பண்பலையில் இளமை பேசுகிறதுல பேசுறாங்க அப்படின்ட்டு. தேர். இஸ்கு இஸ்கு தேர் பார்த்துருக்கீங்க தானே நீங்க? கடைகள். ராட்டினோ. மானஸ்ரீ ராட்டின விளையாண்டுருக்கீங்களா? கணினி. கணினி இருக்குமா திருவிழாவில்? இருக்காதே. வான வேடிக்கை. விலங்கு. ரொம்ப அருமையா விளையாடிட்டீங்க. எல்கேஜி படிக்கும் போதே பண்பலையில் வந்துட்டீங்க. தொடர்ந்து நீங்க பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும், சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம். நன்றிங்கம்மா.

முடிவு என்பது மற்றொரு தொடக்கத்தின் ஆரம்பம். இன்றைய இரவுதான் நாளைய விடியல். மகிழ்ந்திருப்போம், பண்பலையோடு இணைந்தே இருப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது நூற்பொழி ஐந்தின் இளமை பேசுகிறது. மீண்டும் வளமரும் நாளை இரவு 8 மணிக்கு.

இரவு நேரம், மென்மையான தென்றல் காற்று, இதமளிக்கும் இரவு பொழுதை சுகமளிக்கும் பாடல்களோடு வளமர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்க காத்திருக்கிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

கலைமகள் ஆடினால் சலங்கை குலுங்கும், மின்னும் வெளியில் நாணம் தழுவ ஒளிந்து கொண்டாலோ கலைமகள்.

மௌனமாய் இருந்து மனதை கொள்ளையடித்தாயே, இரு விழிகளும் கலந்து மௌனத்தை இப்படி கலைக்கிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் இரவு 9:21:33. கவிப்பாடும் பூஞ்சோலை கோடைப்பான்மலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல். மொழியில் பேசி வெளியில் பேசி கண்களால் காதல் கதை சொல்கிறதோ

நேரம் இரவு 9:32. இசைச்சோலை கோடைப்பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் பேச வந்த வார்த்தையெல்லாம் ஓசையின்றி போனது. உன் விழி ஓரப்பார்வையாலே

நேரம் இரவு 9:36 40 இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல் நேர்களே. நாளை காலை 9 வானவில் பண்பலையில் வானவில் தந்திருக்கும் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள், நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள் சொல்ல வாருங்கள் நாளை காலை 9 வானவில்லில். இன்று இரவு 10 திருவாரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கொடை தென்றல். காற்றோடு கலந்து மனதோடு இணைந்து எனக்குள் ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் உன் காதலென்னும் நினைவு.

காத்திருந்த நிமிடமெல்லாம் காணாமல் போனது. கண்கள் உன்னை காணும் நேரத்தில் நீ பார்க்காம போறி. இது நியாயமா?

9:46. கோடைப்பான்மலையின் 1.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் மெல்ல மெல்ல சாய்கின்றது மனம் உன் பக்கம், உன் விழிகளை தேடி செல்கிறது உன்னை அழைக்க என் கண்கள்.

என்ன நேர்களே, இன்றைய கொட்டை தென்றல் உங்கள் செவியோரம் இனிமையாக்கி சென்றதா? பாடல்களை தொடுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய வணக்கம் நேயர்களே. எதிர்கால தேடலில் நிகழ்காலத்தை மறந்தாலும் கடந்த காலத்தின் வாசனை எப்போதும் நம்மோடே இருக்கும். நிஜம் உறைந்த கதைகளும் கனவு விரிந்த கற்பனைகளும் கானத்தின் துணையோடு வளம் வரும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆழித்தேர்வோடும் அழகிய வீதி, அறம் வளர்க்கும் சோழ நாட்டின் பெருமை மிகு பூமி, சங்கீத மும்மூர்த்திகள் அவதரித்தம்மன், மனுநீதி சோழனின் நீதி காத்த தலமான திருவாரூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்று காத்திருக்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற திருவாரூர் மாவட்ட அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய திருவாரூர் மாவட்ட அன்பு உள்ளங்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

0: இதயங்களை இசையால் தன்வசமாக்கிக் கொண்டிருக்கிறது நூறு புள்ளி 5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் திருவாரூர் மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் குடவாசல்ல இருந்து கமலி பேசுறேன் மேடம்.
0: கமலி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சின்ன வீடு படத்துல இருந்து வெள்ளமான முள்ள மாட்டாங்க
0: பாடல். இதோ வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்கம்மா.

0: இன்னிசை மலையால் இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது. 100.5 நினைவி சுகம். நேரம் 10:13 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் சித்துரை பூண்டியில இருந்து கண்ணன் பேசுறேன்.
0: நிகழ்ச்சி என்னங்க பாடல் கேட்கலாம்
1: மேடம்? படத்து பேர் வந்து ஆனந்த் மேடம். அதுல இருந்து ஓலா குடிசையில் என்ற சாங் போடுங்க.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. என்னன்னு

0: என்னடா பாட்டு, பாட்ட விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. ஆட்ட வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா.
1: நடைய கட்டுனா பத்தாது,
2: நடைய கட்டுனா பத்தாது,
1: மேலத்தை கொட்டுனா பத்தாது,
2: மேலத்தை கொட்டுனா பத்தாது,
1: தாலிய கட்டுனா
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது.
1: பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா பரதேசி பசங்களா.
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

0: இதயத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருவாரூர்ல சுந்தர் மேடம்.
0: என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: சிந்து பைரவில இருந்து
0: ம்
1: பாடறேன் படிக்கிறேன்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.

0: வானொலியில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சிக்கு வரப்போகும் திருவாரூர் மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திவ்யா பேசுறேன்.
0: திவ்யாமாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தளபதி படத்துல இருந்து புது புது பாட்டு
0: புத்தம் புது பூ பூத்தது.
1: அதேதான் மேடம்,
0: வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? நன்றிங்க.
1: தேங்க்யூ மேடம்.

0: இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலபுரத்திலிருந்து மீனா பேசுறேன்.
0: மீனாமாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஊர் விட்டு ஊர் வந்துல இருந்து சொர்க்கமே என்றாலும்.
0: எந்த ஊரை போல வருமா?
1: கொடைக்கானல்,
0: திருவாரூர். ஓ, ரெண்டு ஊருக்கும்.
1: ரெண்டு ஊருக்கும்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: ஓகே மேடம்.

0: திருவாரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது. நினைவே சுகம் இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலையோடு இணைந்து கொள்வது திருவாரூர் மாவட்டம் இரவாஞ்சேரி பாகுல்.
0: என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு எஜமான் திரையில் இருந்து ஒரு நாளும் முன்னே மறவாத
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி. நன்றி.

0: தேன் சுவை கானங்களால் இதயம் நிறைத்து கொண்டிருக்கிறது. 100.5 நினைவே சுகம் எப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க வணக்கம்.
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் சுரேஷ் பேசுறேன் மேடம்.
0: நிகழ்ச்சியில நீங்க பாடல் கேட்கலாம்
1: மேடம். முரட்டுக்காலையில் படத்துல பொதுவாக எம்முனஸ்தங்க அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கேட்டலாமா?
1: ஓகேங்க மேடம்.
0: நன்றிங்க.

0: இணைந்திருக்கிறோம் கொடைபண்பலை 100.5 இது நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க. வணக்கம்
1: மேடம். வணக்கம். கோடை பண்பலைக்கு எனது வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து செங்குட்டு வரேன்.
0: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய வார்ப்புகள் படத்துல வான்மேகங்களே.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: இசையின் வசந்தமாய் கொடைப்பன்மலை 100.5 இது நினைவே சுகம். இப்ப இணைப்பில் வரும் அன்புள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் காட்டம் சிவகுமார்.
0: என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: படம் ரோஜா. பாடல் வெள்ளை மலை.
0: இதோ
1: அனைத்து மாவட்ட மக்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்து.
0: நன்றிங்க.

இனிமையான நினைவுகளும் வரலாற்று பெருமைகளும் நிறைந்த திருவாரூர் மாவட்ட அன்பர்களின் விருப்ப பாடலை விருந்தாய் தத்து நிறைவுக்கு வருகிறது. 100.5 நினைவே சுகம். மீண்டும் சுகம் பேசும் நாளை இரவு 10 மணிக்கு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. அமைதியான இரவு, மெல்ல தழுவும் தென்றல் காற்று, இமைகளுக்கு ஓய்வு கொடுத்து செவிகளுக்கு இதம் சேர்க்கும் இனிய நேரம் கோடை பண்பலை 1.5 இரவு சிறகு. சிறகடுத்து விடுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

இரவு நேரத்தை இசையால் அலங்கரித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு. சிறகெடுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் என்று முங்க நட்பில் எடுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் சிறகெடுத்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலை நேரம் கேட்கலாம், காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் நாளை அறிமுக நேயர்களுக்காக, 8:05 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆகியில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நாளை தேனி மாவட்டம் போடி தாலுகா கூலையனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாது மாகி சிறப்பு விருந்தினர் சென்றாண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள், 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு டோல் தமாக்கா டோல், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளை சேலம் கூலியூர் சுரேஷ் அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்துறிகையில் திக்குமுக்கு வண்ணத்துறிகை, 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிக்கற்றாயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துறிகையில் திக்குமுக்கு வண்ணத்துறிகை, 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 இளமை பேசுகிறது, 9:00 கொட்டை தென்றல், 10:00 நினைவே சுகம் நாளை தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில், 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1145.

போதெல்லாம் கல்லுண்ணும் வேட்கை மிகுவது போல அலர் தோன்றும் போதெல்லாம் காமம் மிகுதிப்பட்டு வெளிப்பட்டு இனிதாகிறது. குறள் எண் 1145 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

0: நினைக்கும் போதெல்லாம் கள்ளுண்ணும் வேட்கை மிகுவது போல அலர் தோன்றும் போதெல்லாம் காமம் மிகுதிப்பட்டு வெளிப்பட்டு இனிதாகிறது. குறள் எண் 1145 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
1: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இறுதி நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது அனைவருக்கும் நலனவற்றை மட்டுமே வாரி வழங்கிடும் எனும் வாழ்த்துளியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 MHz கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேயர்கள், இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1948 சிராவண மாதம் 30ஆம் தேதி, பிரபவ ஆண்டு ஆவணி திங்கள் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆகஸ்ட் 21, 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:57.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. மக்கள் முன் தோன்றி அருள் புரிதலால் மண்ணுலகத்தில் உள்ளவனைப் போலவும், தேவர்களுள் ஒருவனாய் நிற்றலால் வானுலகத்தில் உள்ளவனைப் போலவும், முத்தர்களுக்கு வீட்டுலகத்தில் நின்று அருள் புரிதலால் வீட்டுலகத்தில் உள்ளவன் போலவும் தோன்றுபவனாய், பண்களில் பொருந்திய இசை இடத்து உள்ள விருப்பத்தால் தானே வீணையை இசைக்கின்ற இறைவன் பொருட்டு அவனது அருள் நோக்கி நின்றே அவனிடத்து அன்பு செய்கிறேன். இது திருமந்திரம் பாடலொன்றின் பொருள். இப்படி எல்லாவிடத்தும் எல்லாமுமாக இருக்கும் இறைவன் இசையாகவும் இருக்கிறான். அவ்விறைமையை இசை மூலம் தொழத் தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.

பண்பலை 100.5 MHz. ஆத்ம ஞானிகளின் வாக்கியம் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும். வார்த்தைகள் பல மாதிரியான அனுபவ மொழிகளாக இருக்குமே ஒழிய ஒரே சச்சிதானந்தத்தையே கூறும் என்கிறார் மௌனானந்த தீர்த்த சுவாமிகள்.

அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz. அன்பு பொழியும் இடம் சொர்க்கம், அது மறைந்த இடம் நரகம் என்கிறார் திருமூல.

நேரம் காலை 5:30. கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்ப புத்தியை ஒழித்து தற்புகழ்ச்சியை விலக்கி தூற்றுதலை விட்டொழித்து விட்டால் தெய்வத்தன்மை கிட்டும் என்கிறார் சத்திய